0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Por una tormenta en la forma de un hombre.

உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு

0: நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM.

0: 93.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: மச்சி, யார் ஹீரோயின்?
2: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா.
3: செக் 1 2 3.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: Contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break. சிரித்தையும் தமிழே ஒளி.

கேட்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
0: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
0: அப்படிங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். அழகு, இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம். எப்படிப்பட்ட ஆடை அணிந்து கொண்டால் நாம் அழகாக இருப்போம், எப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் அதில் இருக்கலாம், அதுபோல ஆபரணங்கள், இதைவிட முக்கியமாக முக அலங்காரம், எப்படிப்பட்ட அழகு சாதன பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினால் நம்முடைய தோற்றம் மிக அழகாக இருக்கும் என்பதிலே பெண்கள் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள், ஆண்களும் அதற்கு முக்கியத்துவம் தருவது உண்டு. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மனோநிலை என்ன தெரியுமா? அப்படி நாம் உருவாக்கிக் கொள்ளுகிற அந்த அழகு, அல்லது இயற்கையாகவே நம்மிடத்திலே அழகு இருக்கிறது என்றால் அதை நாம் பராமரிக்க முயற்சி செய்வோம். அதனுடைய நோக்கம் என்ன? நீண்ட காலத்திற்கு, இன்னும் சொல்ல போனால் நம் வாழ்க்கை முழுவதும் அந்த அழகு நம்மோட இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த விருப்பம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது சாத்தியமா என்று கேட்டால், பருவ வயதிலே நம்மிடத்திலே குடிகொள்ளுகின்ற அழகு, அல்லது நாம் அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற அல்லது மெருகூட்டி வரவழைத்துக் கொள்ளுகின்ற அழகு என்பது தற்காலிகமானதுதான். இயற்கையாகவே நாம் தோற்றப்பொலிவு கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த அழகு குறைந்து போகும். நாம் உருவாக்கி கொள்ளுகிற அழகு என்றால் அதற்கு இன்னும் ஆயுள் குறைவு. நீங்கள் அந்த முக அலங்காரத்தை, ஒப்பனையை கலைத்தாலே அந்த அழகு காணாமல் போய்விடும். ஆனால் ஒரு அழகு இருக்கிறது, அது எப்போதும் நீடித்திருக்கக்கூடிய அழகு. அது உங்களை விட்டு எப்போதும் எங்கும் செல்லாது. அதுதான் அக அழகு. உங்கள் இதயத்தை, அதன் எண்ணங்களை நீங்கள் மிக அழகானதாக அமைத்துக் கொண்டால் அது எப்போதும் உங்களோடே இருக்கும். எத்தனை வயதானாலும் அதிலே சுருக்கம் விழாது. காற்றோ வெயிலோ எதுவும் அந்த அழகை கலைக்க முடியாது. அதிலும் கூட இரண்டு வகை உண்டு. ஒன்று, சிலருக்கு இயல்பிலேயே நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் என்று இதயத்தை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பிலேயே அமைந்திருக்கும். ஒரு சிலர் அதை தங்கள் பழக்க வழக்கங்களின் மூலமாக அதன் தன்மை தெரிந்து கொண்டு, அது தருகின்ற நன்மை தெரிந்து கொண்டு அதை உருவாக்கிக் கொள்வார்கள். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே அதை தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் போது புற அழகை காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பை மற்றவர்களிடத்திலே அது உங்களை நோக்கி உருவாக்கும். யோசித்து பாருங்கள், நீங்கள் மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கையில் இருக்கும் போது கொஞ்சம் தோற்றப்பொலிவு இல்லாத ஒருவர், கொஞ்சம் அவலட்சணமாக இருக்கக்கூடிய ஒருவர் வலிய வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். அங்கே அவருடைய தோற்றமா உங்களுக்கு பெரிதாக தெரியும். அவருடைய எண்ணத்தை தானே நீங்கள் மதிப்பீர்கள். அந்த மனிதரை வாழ்க்கை முழுக்க மனதிலே வைத்து போற்றுவீர்களா இல்லையா? அந்த மனிதர் நல்லவர், சிறந்தவர் என்று எல்லோரிடத்திலும் அவரை பற்றி பெருமையாக பேசுவீர்கள். உங்களுக்கு உதவுவதற்காக ஓடி வந்த அந்த உள்ளம் தானே அங்கே அழகாக தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அவரிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் அவர் இன்னும் இன்னும் உங்கள் மனதிலே அழகாகிக் கொண்டே போவார். அவர் மீதான உங்கள் மதிப்பு அதிகரித்துக் கொண்டே போகும். அதுபோல உங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும், எப்போதும் மதிக்க வேண்டும், உங்கள் மீது ஈர்ப்பு கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அக அழகை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் தான் அதற்கு உரிய வழி. இந்த எண்ணம் நம் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டால் நம் வாழ்க்கையிலே பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு அழகான நாட்களாகவே அமையும். அதற்கு ஆரம்பமாய் அமையட்டும் இன்று பிறந்திருக்கிற இந்த பொன்னான நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940. ஜாலியா டியூன் பண்ணு மார்னிங்கே செம ஃபன்னு டென்ஷன்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நம்முடைய தமிழ் மரபிலே ஒரு சொற்றொடர் உண்டு, ஆடத் தெரியாதவளுக்கு கூடம் கோணல் என்று. இது எப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து சொல்லப்படுவது? நீங்கள் திறமையானவராக இருந்தால், நீங்கள் சாமர்த்தியமானவராக இருந்தால், புத்தி கூர்மையுடையவராக இருந்தால், எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழலையும் எதிர்கொள்ளுகின்ற மன வலிமை மிக்கவராக இருந்தால், உங்களுக்கு எதுவுமே குறையாக இருக்காது, பிரச்சனையாக இருக்காது, தடையாக இருக்காது. எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு உங்கள் திறமையின் துணை கொண்டு அதை வெற்றியாக கடந்து செல்வீர்கள். ஆகவே அங்கு நீங்கள் யாரையும் எதையும் குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் அறிவிலே குறைபாடு, சாமர்த்தியமின்மை, எதையும் எதிர்கொள்வதற்கான மன வலிமை இல்லாமை, இப்படி பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலையும் குறை கூறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஏனென்றால் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் எல்லாம் சரியாகத்தான் செய்தேன், இவர் எனக்கு ஒத்துழைக்கவில்லை, இந்த நாள் மோசமானதாக இருக்கிறது, என் தந்தை என்னை படிக்க வைத்திருக்கலாம், என் தாய் எனக்கு உதவி செய்திருக்கலாம், என் நண்பர்கள் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, என் சொந்தக்காரர்கள் ஒருத்தன் கூட எனக்கு உதவி செய்யவில்லை, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய தோல்வியை நாம் நியாயப்படுத்தினால் அது உண்மையில் வரவேற்கக்கூடியது அல்ல. ஆயிரம் காரணங்கள் இருக்கட்டும், உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டீர்களேயானால், ஒரு முறையில் இல்லை என்றாலும் கூட அடுத்தடுத்த முறைகளிலே கண்டிப்பாக உங்களாலே வெற்றி பெற முடியும். எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நின்றாலும், எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும், ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருந்தாலும், நிச்சயமாக உங்களாலே வெற்றி பெற முடியும். தேவை என்பது உங்கள் மன உறுதியும் முயற்சியும், உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற அந்த முனைப்பும் தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் திறமையுள்ள ஒரு மனிதனை, மன வலிமை உடைய ஒரு மனிதனை வெல்லுகின்ற வல்லமை கிடையவே கிடையாது. நன்கு ஆடத் தெரிந்தவனுக்கு ஒரு சதுரடி இடம் போதும் தன் திறமை அனைத்தையும் வெளிக்காட்டுவதற்கு. அதுபோலத்தான் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒருவன், திறமையோடு இருக்கின்ற ஒருவன், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் போதும் இந்த உலகை திரும்பி பார்க்க வைத்து விடுவான். ஆகவே நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நமது திறமையில் தான் இருக்கிறது என்பதிலே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தேதியில வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன சிறப்பான துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத பத்தி தான் தினமும் இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில மே மாதம் 18 தேதியான இதே தினத்துல 332 வருடம் ரோமானிய பேரரசரான கான்ஸ்டன்டைன் அவர்கள், கான்ஸ்டன்டினோபல் அப்படிங்கிற தன்னுடைய சாம்ராஜ்யத்துல மக்கள் அனைவருக்கும் இலவசமாக ரொட்டிகளை வழங்குவதற்கான ஆணை பிறப்பித்தார் அப்படின்னு வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. மக்களினுடைய நன்மை கருதி அரசாங்கம் அடிப்படை தேவையான உணவை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, அவருடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய உணவு களஞ்சியத்திலிருந்து இலவசமாக உண்பதற்கான விஷயங்களை வழங்குகின்ற ஒரு முறை அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல, என்றைக்கோ வழக்கத்திலே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பண்டைய பதிவாக இந்த செய்தியானது அமைந்திருக்கிறது. அதே போல 1804 ஆண்டு வரலாற்றினுடைய தனிப்பெரும் அரசர்களிலே ஒருவராக விளங்கக்கூடிய நெப்போலியன் அவர்கள் பிரெஞ்சு தேசத்தினுடைய பிரபுக்களினுடைய சபையினாலே பிரான்சினுடைய பேரரசராக அறிவிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1899 ஆண்டு வேர்ல்டு குட்வில் டே, அதாவது உலக நல்லெண்ண தினம் அப்படிங்கிற ஒரு தினம் அன்று தொடங்கி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே போர் இல்லாத ஒரு அமைதி நிலவ வேண்டும், அதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு 26 தேசங்களுடைய பிரதிநிதிகள் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். அமைதிக்கான மாநாடு, ஆயுதங்களை குறைத்துக் கொள்வது, எல்லை பிரச்சனைகளிலே சமரசத்தை எப்போதும் கடைபிடிப்பது, பரஸ்பரம் நாடுகள் தங்களுக்குள்ளே உதவி கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை வலியுறுத்தி அந்த மாநாடு நிகழ்ந்திருக்கிறது. அதே போல 1953 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் விமான சாதனையாளரான ஜாக்லின் கோக்ரன் அவர்கள் ஒலித்தடையை கடந்து பயணித்த முதல் பெண் அப்படிங்கிற உலகளாவிய ஒரு சாதனையை படைத்த தினம் இன்றைய தினம். ஒலித்தடை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒலியினுடைய வேகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு சற்றேறக்குரிய ஒலி என்பது 760-770 மைல்கள் வேகத்திலே பயணிக்கும். இந்த வேகத்தையும் தாண்டி நாம் பயணிக்க துவங்கும் போது ஒலியின் வேகத்தை கடந்து மீயொலி வேகத்திற்குள், இந்த மீயொலி வேகம் என்பது என்னன்னா, மனித செவிகளாலே கேட்க முடியாத ஒலி அளவிற்குள்ளே நாம் நுழைகிறோம். அதாவது 20-20,000 ஹெட்ஸ் வரைக்குமான ஒலிகளை மட்டும்தான் மனிதர்களாலே கேட்க முடியும். அந்த 20,000 ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒலி அளவை கடந்து நம்முடைய பயணமானது மிக வேகத்தை அடையும் போது அதை ஒலித்தடையை கடத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்சானிக் அப்படிங்கிற அந்த நிலையிலே தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு முதன் முதலாக பறந்த ஒரு பெண் அப்படிங்கிற பெருமை ஜாக்லின் அவர்களுக்கு கிடைத்த தினம் இன்றைய தினம். இப்படி பல சாதனைகள், பல ஆக்கப்பூர்வமான துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ துவங்கி இருக்கின்றன. இந்த தினத்தினுடைய அதே தன்மை நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கின்ற விதத்திலே மிகச்சிறப்பான மாற்றங்களும் அற்புதமான துவக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய தினத்தில் நடைபெறட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. வாழ்க்கையில் எந்த ஒரு வலியையும் நாம் பொறுத்து கொள்ளலாம், அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் வரையில் என்கிறார் ஹருகி முரக்கமி என்கின்ற ஒரு அறிஞர். பொதுவாக வலி என்றாலே அது ஒரு எதிர்மறையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? எக்காரணத்தை கொண்டும் நமக்கு வலிக்கவே கூடாது, மிகவும் சுகமாக, மிகவும் சௌகரியமாக, மிகவும் பாதுகாப்பாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உண்மையில் வலி, வலிமை, இந்த இரண்டுமே சற்றேறக்குறைய ஒரே பொருள் தருகின்ற சொற்கள் தான். தோல் வலி என்பார்கள், அதற்கு தோளிலே வலிக்கிறது என்ற அர்த்தம் இல்லை, தோல் வலிமையை அந்த வார்த்தை குறிக்கிறது. அதுபோல எந்த அளவிற்கு நாம தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வாழ்க்கை தருகின்ற வலிகளை நாம் பொறுத்துக் கொள்கிறோமோ, அது உடலளவிலானதாக இருந்தாலும் சரி அல்லது மனதளவிலாக இருந்தாலும் சரி, அதை நம்மாலே எவ்வளவு தூரம் தாங்க முடிகிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் வலிமை பெற்றவர்கள் என்பது பொருள். உடற்பயிற்சி செய்யும் போது முதலிலே வலிக்கத்தான் செய்யும், அந்த வலியை பொறுக்க பொறுக்கத்தான் உங்கள் வலிமை பெருகும் இல்லையா? அப்படித்தான் வாழ்க்கையிலும் கூட. ஆனால் அப்படி நாம் பொறுத்துக் கொள்ளுகிற அந்த வலிகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்கிறார் ஹருகி முரக்கமி அவர்கள். அதாவது ஆக்கப்பூர்வமான முயற்சிகள், நீங்கள் எதை செய்தாலும் உடல் இயங்கத்தான் செய்யும், உடல் இயங்கினால் வலிக்கத்தான் செய்யும். அது ஆக்கப்பூர்வமான முயற்சியாக இருக்க வேண்டும், உங்களுக்கு நன்மை தருகின்ற முயற்சியாக இருக்க வேண்டும். நாம் ஓடி ஓடி உழைத்தாலும் உடல் வலிக்கும், உட்கார்ந்து கொண்டே இருந்தாலும் உடல் வலிக்கும். இதிலே எந்த வலி உங்களுக்கு நன்மை தரும் என்று யோசித்து பாருங்கள். உட்கார்ந்திருந்தால் கூட உடல் வலிக்குமா என்ன என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். உண்மையில் நீங்கள் உழைக்கும் போது ஏற்படுகின்ற வலியை விட ஏதும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் தான் உங்களுக்கு அதிகமான உடல் வலி வரும். அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கக்கூடாது. நிறைய ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, ஒரு சில நாட்கள் ஓய்வெடுக்கலாம் என்று முயற்சிக்கும் போதே அதை கண்டறிந்தவன் நான். ஆகவே உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். நமக்கு நன்மை தருவதற்காக நாம் சில வலிகளை எதிர்கொள்ளும் போது உண்மையில் அதற்காக நாம் தயங்கவோ கவலைப்படவோ கூடாது. எப்படியும் வலிகள் என்பது வாழ்க்கையிலே வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அது அர்த்தமுடையதாக, பலன் தரக்கூடியதாக இருந்தால் நமக்கு நன்மைதானே என்று நாம் மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். ஆகவே நல்ல நல்ல செயல்களிலே தொடர்ந்து உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் உழையுங்கள். எப்போதும் உடல் ஒத்துழைக்கும்படியாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை என்பது எப்போதுமே நமக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும். அந்த வகையிலே இன்றைய நாள் விரும்பி உழைப்போம், நல்ல செயல்களை செய்வோம். அதனால் நம்முடைய நாளை அர்த்தமுள்ளதாக, அழகானதாக மாற்றிக்கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

காலை வணக்கம். 7:07 ஆகுது. 18th of May, ஒரு அழகான திங்கட்கிழமை. மெரிசல் மார்னிங்காக வழக்கம் போல நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு? ரிலாக்ஸ் பண்ணீங்களா? ஹாலிடேஸ் இருந்ததா? இல்லை, இந்த வீக்கெண்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒர்க் எல்லாம் பண்ணியாச்சுன்னா அடுத்து வர லாங் வீக்கெண்ட் அண்ட் அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிங்களா? ஏன்னா சில வேலைகள் வந்து எப்படின்னா, என்னதான் ஹாலிடேஸ் கொடுத்தாலும் அந்த வேலைகள் வந்து நிக்காம நடக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்ல நீங்க இருந்தீங்கன்னா ஐம் ஷூர் அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. வாட் எவர் இட் இஸ் அவ்வளவுதாங்க, கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆனா என்ன நினைச்சபடி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்டே வந்து ஃபெடரல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் லீவ் சொல்லும்பொழுதே தோணுச்சு, ஓகே நம்ம ப்ரைவேட் செக்டருக்கு வந்து எப்படி ஏதோ ஒன்று வந்து இப்படி அப்படி நடக்க தான் போகுது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி டியூஸ்டேலேருந்து தான் ஹாலிடேஸுங்கிற மாதிரி ஆஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்களா? அதனால அதுக்கு முந்தின இருக்கக்கூடிய இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே ப்ளஸ் ஒரு மண்டே, 3 நாள் வந்து அப்படி போயிடுச்சு. பட் ஸ்டில் உங்களால் ஆன்யுவல் லீவ் எடுத்துக்கிட்டு அந்த 3 நாட்களையும் எடுத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே ஒரு 5 நாள் வீக் டேஸ், அப்புறம் அங்கே 2 7, இங்கே 2 9 அப்படின்னு சொல்லி 9 டேஸ் நீங்கள் ஹாலிடேஸ் எடுத்துகிட்டு யூ கேன் என்ஜாய். அதர்வைஸ் இருக்கிற ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் வீக்கெண்ட். இல்லைனாலும் பரவாயில்ல, இனி நமக்கு நல்ல லாங் வீக்கெண்ட் ஒன்று வரப்போகுது, அப்போ ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஆஸ் யூஷுவல் ஒரு பிஸியான ஒரு மண்டே மார்னிங். ரோட்ல வந்து கண்ணா பின்னு வாகனங்கள் இல்லையா, நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ், அதோட அந்த பிக்கப் வண்டி, ட்ரக்கு, அண்ட் தென் ஸ்கூலில் குழந்தைங்களை ட்ராப் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸுடைய கார்னு சொல்லி பயங்கர பிஸியான ஒரு மார்னிங்காக தான் இருந்தது. நான் வரும்பொழுதே நான் இன்னும் மேப்லாம் ஓப்பன் பண்ணலாம், பட் ஐம் ஷூர் ஓப்பன் பண்ணேன்னா அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி ரெட் கலரில் தான் வந்து ரோட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேர் யூ ஆர், டிரைவ் சேஃப், டென்ஷன் ஆகாமல் வண்டி ஓட்டுவீங்களா? சரியா? இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன். பியூட்டிஃபுல்லாக ப்ரீஸியாக ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி சாங்ஸ் எல்லாம், அந்த ப்ரீஸி மோடை கண்டினியூ பண்ணுற மாதிரியே பேக் டு பேக் 2 பாட்டில் குள்ள நிறை கூட்டம், ஓகே கண்மணி படங்கள் வந்து 2 பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிங்க, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள்ட்டு. சரியா? 89.4 தமிழ் FM எந்த பாகத்திலேருந்து கேட்டுட்ருக்கீங்க, உலகத்தின் எந்த பாகத்திலேருந்து கேட்டுட்ருக்கீங்கிறது எனக்கு உங்கள் நேமோடு சேர்த்து அனுப்பி வைப்பீங்களா என்னோட பேஜுக்கு? RJ கீர்த்தனா, KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்கன்ட்டு, நானும் வந்து உங்களோட மெசேஜ்லாம் ஒன்று நான் படிப்பேன் நான். சரியா? ஸோ யூ ஹேவ் அன் அமேசிங் வீக், அட்டகாசமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கட்டும்ங்கிற விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்டரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
1: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்களை மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட
2: மேலும் விவரங்களுக்கு 800 அழைக்கவும் அல்லது zoho.com வருக.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:24 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நேற்றுக்கு அதாவது மே 17 துவல் ஹிஜா கிரெசன்ட் பார்க்கறதுக்கு இருக்காங்க அப்படின்றிருந்த நிலையில பார்த்தாச்சு. கிரெசன்ட் மூன் சைட் பண்ணியாச்சு நம்ம யூஏஇல. அண்ட் இதில் தான் டேட் ஒஃபீஷியலி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது மண்டே 18th ஆன இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் துவல் ஹிஜா அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து இதில் தான் இன்னைக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு தெம் கிரெசன்ட் இப்போ தென்பட்டதுனால இதில் தான் வந்து 10th டே ஆஃப் டுவல் ஹிஜா, தட் இஸ் த ஃபைனல் மந்த் ஆஃப் இஸ்லாமிக் லூனார் கேலண்டர் அன்னைக்கு வரும். அதன்படி நம்ம பார்த்தோம்னா மே 27 இட் வில் பி அப்சர்வ்ட் அண்ட் மே 26 வந்து டே ஆஃப் அராஃபாவாக அனுசரிக்கப்படும்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதையொட்டி நமக்கு ஹாலிடேஸும் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் இதே டேட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. பட் அவங்களோட ஹாலிடேஸ் வந்து மண்டே, தட் இஸ் 25th இருந்தே இருக்கும். ஆனால் நம்ம ப்ரைவேட் செக்டருக்கு வந்து டியூஸ்டேலேருந்து இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹாலிடேஸை பிளான் பண்ணிக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: actually வந்து இன்னும் ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல. எல்லாரும் வந்து வென்ஸ்டே வந்து நமக்கு ஈதல்லாதாங்கிற அந்த அறிவிப்பையொட்டி டியூஸ்டேலேருந்து இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்கேயாவது ப்ரைவேட் செக்டருக்கு இந்த டேட்லேருந்து டேட்னு பார்த்தீங்களா? நம்ம MOHRE உடைய பேஜில் ஓர் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை நான் மிஸ் பண்ணேன்னா? எனக்கு இன்னும் என் கண்ணில் அந்த மாதிரி எதுவும் தென்படலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனவே அப் நெக்ஸ்ட், ஜில்லாலேருந்து கண்டாங்கி கண்டாங்கி மே மாதம்லேருந்து மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் இந்த பாட்டெலாம் நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் குவிக்காக இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கிற மெசேஜஸ் எல்லாம் நான் பார்த்துட்டுறேன். இப்போ எவ்வளோ மெசேஜஸ் பார்த்து படிக்க முடியுமோ நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி மெசேஜஸையும் படிப்பேன் நாம். சரியா, கருணா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கருணா நவரத்னம், குட் மார்னிங் கீர்த்தனா அப்படின்ட்டு. ஹலோ, குட் மார்னிங். ஐஷா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் கீர்த்தனா, ஐ ஜஸ்ட் சாட் ஆன் மை டெஸ்க் அண்ட் யூ பிளேட் விழிகளிலே சாங். பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படின்னு. அடடே, தஞ்சாவூர்ல இருந்தா? நைஸ் நைஸ். தேங்க்யூ ஐஷா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். சுதர்ஷன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து டெய்லி மார்னிங் நான் ரைடு பண்ணும்பொழுது 89.4 தமிழ் எஃப்எம்ல மெரிசல் மார்னிங் கேட்பேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ராசல் ஹேமாலிருந்து ரவிக்குமார் குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. அப்புறம் வேறு யார் சுரேஷ் வந்து காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. ரவி ஃப்ரம் சென்னை குட் மார்னிங் அனுப்பியிருக்காங்க. ஜிஸான் ஃப்ரம் ஒமான் குட் மார்னிங். முருகேஷன் குட் மார்னிங். அப்புறம் அக்பர் அலி ஃப்ரம் குவைத் குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. தேவா, உங்களின் இனிமையான குரலை கேட்டுவிட்டு செல்லும் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடடே, காலை வணக்கம் உங்களுக்கும் தேவா. சந்திரமோகன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஷார்ஜா டு துபாய், ஆஸ் யூஷுவல் ஹெவி டிராஃபிக், நோ லேன் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐயோ பாவம், என்ன

0: பண்றது சொல்லுங்க. கஷ்டம்தான், ஆனால் அதை தாண்டி நம்ம வரத்தான் வேணும். வினோத்குமார் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வினோத் ஃப்ரம் 311 டிரைவிங்ல கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு அர்ஷத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங். ஸ்டார்டட் டிரைவிங் வித் ஜீரோ எனர்ஜி, பட் நவ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. உங்கள் ஷோ கேட்குறேன் அண்ட் யூ ஆர் மை பூஸ்ட் ஆஃப் தி ஹார்லிக்ஸ் ஃபார் மை கார். இஷ்டத்துக்கு ஓ காட், ஃபனி ஃபனி, பட் எனிவே தேங்க்யூ, ஸோ ஸ்வீட். குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த மார்னிங் வைப்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இப்படிலாம் நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஆனஸ்ட்லி தெரியாது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில், குட் மார்னிங். ஸோ அனுப்புங்க அனுப்புங்க, நானும் ஒரு ஒரு மெசேஜாக பார்த்து பொறுமையாக படிப்பேன். நாம் சரியா, ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA அப்படிங்கிறத என்னோட பேஜ் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஐம் ஷோர் நீங்கள் 89.4 தமிழ் ஃபோன் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்காக அங்கே விதவிதமாக வித்தியாசமாக நாங்கள் வீடியோஸ் அண்ட் கான்டென்ட்லாம் தருவோம் சரியா. ஸோ அங்கேயும் எங்களோட டச்சில் இருங்க.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

பிரியாணி.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
5: சூப்பர் டிராஃபிக். ஆமாம், 311 மலிஹா ஸ்ட்ரீட்ல, மலிஹா ஸ்ட்ரீட்ல இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய லிங்க் ரோட்ல, அது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்டர்னல் ரோட்ஸ்ல, எல்லா இடங்கள்லயுமே வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. 311 டிராஃபிக் கன்ஜெஷன் பயங்கரமா இருக்கு, பட் தேங்க்ஃபுல்லி 311 அட் த மொமெண்ட் எந்த கன்ஜெஷனும் இல்லை. அதனால ஐ மீன் கன்ஜெஷன் இருக்கு, சாரி கிராஷ் இல்லை, ஃபுல்லா கன்ஜெஷன் தான் இருக்கு, கிராஷ் இல்லை. அண்ட் வேற இங்க S117 செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கிராஷ் ஒன் ஆகி இருக்கு. அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்டர்னல் ரோட்ஸ் அண்ட் ஷார்ஜா அல்நாதா சைட் அண்ட் தென் E11, அதுக்கப்புறம் E11 ஒரு கிராஷ் வேற இருக்கிறது பார்க்க முடியுது. பேரூட் ஸ்ட்ரீட், அப்புறம் 611, எல்லா இடங்கள்லையும் வந்து டிராஃபிக் அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ப்ளீஸ் டிரைவ் சேஃப். அண்ட் இந்த துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச் ஆஃப் ராசல்ஹோர் ரோடில் ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கிறதுனால அங்கே பயங்கர ஸ்லோ மூவிங் டிராஃபிக்காக இருக்கு. அல்கேலையும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் டிரைவ் சேஃப். வேற எதுவும் அன்யூஷுவல்னு சொல்லிக்கும்படியாக எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா பிஸி ரோட்ஸ்லையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்கு.
4: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
6: We'll be back after a short commercial break.
7: உங்க ட்ரீம் லக்ஸரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
8: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
9: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
10: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
11: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
12: ரனிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் Season 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th at Emirates Theatre, Dubai. Sponsored by Anathangam Golden Diamonds Karama. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்தியாலய குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. Tickets available at ticketsfy.com. Official radio partner 89.4 Tamil FM.
13: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:48 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. மனசு திட்டமிட்டல என்ன பாட்டு வேணும் நீங்க கேட்கறதுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கலாம் 800-8940. அந்த கேப்ல குயிக்கா வேற என்ன மெசேஜஸ் வந்திருக்கு பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல. என்னுடைய டாட்டர் சாய் லட்சுமிக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடராஜன், கவிதா நடராஜன் நாகர்கோயில இருந்து. அவங்களுடைய பேர் சாயலட்சுமி, யா பர்த்டே கேர்ள் பேர் வந்து சாயலட்சுமி. ஸோ நாளைக்கு தான் அவங்களோட பர்த்டேல, இன்றைக்கி வந்து இட் இஸ் 18th. ஓகே சாயலட்சுமி, விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் அப்துல் அசீஸ், குட் மார்னிங் ஃப்ரம் ஷார்ஜா, ஷாஜஹான் இனிய காலை வணக்கம். ஹாலிஸ் முகமது ஃப்ரான்ஸ்லேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நைஸ், குட் மார்னிங் சையத் முகமது, குட் மார்னிங் டு யூ டூ. ராஜேஷ், அதுக்கப்புறம் வேறு யார் சர்தார் கான், எல்லாருக்கும் காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். சரியா, ஹாவ் அன் அமேசிங் டே. டிரைவ் பண்ணுறவங்க பார்த்து டிரைவ் பண்ணுங்கள். யூஸ்வலி இருக்கிறத விட மண்டே மார்னிங்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், ஒரு மாதிரி பயங்கர கிரேஸியாக இருக்கும் டிராஃபிக், அதனால பொறுமையாக டிரைவ் பண்ணுவீங்களாம். ஓகே, ரைட் நவ் யாருக்கு என்ன பாட்டுன்னு கேட்டுடலாம். மனசு தொட்டமேட்டில் ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹலோ,
0: ஹாய், காலை வணக்கம், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எங்கேயும் காதல்.
0: ஓகே, அலைன்ல எப்படி வெயில் பயங்கரமா இருக்கு போல இருக்கே.
1: லாஸ்ட் 1 வீக்காவே நல்ல வெயில்,
0: நல்ல வெயில். அதாவது இங்க குளிர்ச்சினா மத்த ஊர மத்த இடங்களை விட அங்க குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், வெயிலும் அங்க ஜாஸ்தியா இருக்கும்ல.
1: ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா
0: எக்ஸ்ட்ரீமா இருக்கும், என்ன பண்றது. எனிவே, டிரைவ் சேஃப். சரியா,
1: தேங்க் யூ,
0: தேங்க். ஓகே, பை. அலைன்ல நானும் இருந்திருக்கேன் ப்ரோ, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இருந்தே நினைக்கிறேன். பட் பியூட்டிஃபுல் பிளேஸ், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. யூனோ, ஏதாவது சொந்தமாக நமக்கு பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா பரவாயில்லையா இருக்கும், பட் வீட்டிலலாம் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சச் அ நைஸ் பியூட்டிஃபுல் கார்டன் சிட்டி. எனவே அவருக்காக வந்து எங்கேயும் காதல் படத்துலேருந்து அவர் கேட்ட பாட்டு, எங்கேயும் காதல் பாட்டை ப்ளே பண்ணுற ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறமா. சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் இந்த பாட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய பாட்டு, அப்புறம் நம்ம கிருஷ்ணி மணிபாலன் வருவாங்க, விரிவான செய்திகள்லாம் என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டுருங்க. தோ வந்துடுறேன் நானும். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: Joya Lucas, world's favorite jeweler.
4: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
5: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துல் ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் நாள் இன்றாகும். துல் ஹிஜ்ஜா பிறை நேற்று மாலை தென்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபத்வா சபை வெளியிட்டது. மே 27 புதன்கிழமை ஈத் அல்லதாவின் முதல் நாள் என்றும் ஃபத்வா சபை அறிவித்துள்ளது. மே 26 மற்றும் 27 தேதிகள் ஈத் அல்லதா கொண்டாடப்படுவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. துல் ஹிஜ்ஜாவின் தொடக்கத்தை பல நாடுகள் அறிவித்துள்ள நிலையில் முஸ்லிம்கள் ஆண்டின் மிக முக்கியமான காலகட்டத்திற்குள் நுழைகின்றனர். இஸ்லாத்தின் மிகவும் புனித நாளாக கருதப்படும் அரஃபா தினம் மற்றும் ஹஜ் பருவம் காரணமாக இறை நம்பிக்கையாளர்கள் லட்சக்கணக்கின் மக்காவுக்கு படையெடுப்பார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே நடந்த தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளும் எகிப்தும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் நேற்று 3 ட்ரோன்களை தாக்கியதாகவும் அவற்றில் 2 இடைமறிக்கப்பட்டதாகவும் 3வது பராக்கா ஆலைக்கு அருகில் உள்ள ஜெனரேட்டரை தாக்கியதாகவும் அறிவிக்கப்பட்டது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் பல நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளன.
2: உலகச் செய்திகள்.
3: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது என ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் விரைவாக செயற்பட தொடங்க வேண்டும், இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சாது என்று அவர் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காலம் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். ஈரான் குறித்து இருவரும் பேசியதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: மும்மொழி திட்டத்தை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், பெண்கள் பாதுகாப்பு, தமிழக வாழ்வாதாரங்களை காக்கும் கடமை இவற்றில் இள்ளளவும் பிசகாமல் முதல்வர் விஜய் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ திட்டத்தையோ மும்மொழி திட்டத்தையோ முந்தைய திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நிலைப்பாட்டை தான் இந்த அரசும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்துவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் நீட் தேர்வு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கேள்வித்தாள் வெளியான சம்பவத்தால் தேர்வு எழுதிய அனைவரும் மிகுந்த வருத்தத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதற்கு பொறுப்பேற்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரள முதலமைச்சராக வி டி சதீசன் இன்று பதவியேற்கின்றார். பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கலந்து கொள்ளவுள்ளார். கேரளத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 140 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களை கைப்பற்றியது. கேரளத்தில் காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் கேரள முதலமைச்சராக வி டி சதீசன் இன்று பதவியேற்கவுள்ளார். இதேவேளை புதுச்சேரி சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக ஏ அன்பழகன் இன்று பதவியேற்கின்றார். தற்காலிக சபாநாயகராக ஏ அன்பழகனுக்கு இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை வெளிவிவகார அமைச்சகத்தின் மின்னணு ஆவண சான்றளிப்பு முறைமையில் ஏற்பட்டுள்ள அவசர தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. வெளிவிவகார அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் பத்திரமூலையில் உள்ள தூதரக விவகார பிரிவின் முதன்மை அலுவலகம் உட்பட யாழ்ப்பாணம், திருகோணமலை, கண்டி, மாத்தறை மற்றும் குருணாகல் ஆகிய பிராந்திய தூதரக அலுவலகங்களின் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தொழில்நுட்ப சேவை வழங்குநர்களுடன் இணைந்து இ தாஸ் முறைமையை எவ்வளவு முறைவாக விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வழமைக்கு கொண்டு வந்து சாதாரண சேவைகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே இணைய வழியில் நேரத்தை ஒதுக்கியுள்ள விண்ணப்பதாரர்கள் அடுத்தகட்ட அறிவிப்புகளுக்கு இ சேனலிங் முறைமையை அவதானிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முறைமை வழமைக்கு திரும்பியவுடன் அது குறித்து அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அறிவிக்கப்படும் என அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: நடப்பு IPL சீசனின் பிளே ஆஃப் சுற்றுக்குள் முதல் அணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நுழைந்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 23 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்திய RCB அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய RCB அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள RCB அணி 23 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதேவேளை நேற்று நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய டெல்லி அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 4 பந்துகள் மீதம் இருக்க 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கும். ஆனால் தோல்வியடைந்ததால் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் உடனான போட்டியை அந்த அணி எதிர்நோக்கியுள்ளது. அதிகமான பிடியெடுப்புகளை தவறவிட்டதால் தோல்வியடைந்ததாக குஜராத் அணியின் தலைவர் சுப்மன் கில் தெரிவித்தார். IPL தொடரில் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு சென்னையில் இந்த போட்டி இடம்பெறவுள்ளது. சென்னை அணி எஞ்சிய 2 ஆட்டங்களில் வெற்றி பெறுவதுடன் மற்ற ஆட்டங்களில் முடிவும் சாதகமாக அமைந்தால் பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும். இன்றைய ஆட்டத்தில் தோல்வி கண்டால் சென்னை அணி தொடரில் இருந்து வெளியேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.
5: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.18% உயர்ந்து $107.7 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.84% உயர்ந்து $111.3 உள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளில் நிச்சயமற்ற நிலை மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் காரணமாக மீண்டும் மசகு எண்ணெய் சடுதியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
4: விரிவான செய்திகள்
5: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் பொதுவாக இன்று இதமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் முழுவதும் ஓரளவு மேகமூட்டமான அல்லது புழுதி படர்ந்த வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
6: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
7: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: 8:16 ஆகுது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நல்ல பிஸியான ஒரு மண்டே மார்னிங் இது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களா? டிராஃபிக்ல ஸ்டக் ஆயிட்டு மண்டேங்கும்போது சில முக்கியமான விஷயங்களுடைய தொடக்கமா இருக்கும். ஆர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்த சிலதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள்ல டிராஃபிக் கொஞ்சம் வழக்கத்தை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா டென்ஷன் தான் ஆகும். பட் என்ன பண்றது, நம்ம அந்த டிராஃபிக் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் யோசிப்போம். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பும்பொழுது இல்லை இந்த லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்றது கிடையாது, டக்குன்னு வந்து இந்த லைன்லேருந்து அந்த லைன் மாறுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அன்னைக்கும் நம்ம இதை பத்தி பேசணும் அண்ட் இன்னைக்கும் வந்து ஒன்று ரெண்டு பேர்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அண்ட் அடுத்தது வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிறது என்னன்னா இந்த சிக்னலில் உட்காந்து ஃபோன் பார்க்கறது. ஓ மை காட், ஒரு ஒரு நாளும் ஒரு சிக்னல் கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி போனதே கிடையாது. ஃப்ரண்ட்ல நிற்கிற வண்டி ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிறது. இதெல்லாம் வந்து இட்ஸ் சச் அ பேட் திங். இப்படியா இருந்தோம் நம்ம சொல்லுங்க, சிக்னல்னாலே ஃபோனை பார்க்கறது, ஹாங்க் பண்ணாதான் நகர்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஹேபிட்லாம் வந்து நம்ம கான்சியஸாக மாற்றிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு நாட் டூ தேட். ஓகே, அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் மாற்றான் எதிர் நீச்சல் படங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம துபாயினுடைய பல பகுதிகளில் ரோட் ஒர்க் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது நம்ம பார்க்குறோம். என் அப்பப்போ இல்லை ஒர்க் ஃபினிஷ் ஆக ஆக எங்கே என்ன ஆகுதுங்கிற அந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு அத்தாரிட்டிஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்தோன்னா இந்த அல் ஹலீத் ஸ்ட்ரீட் டனல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது நடந்துட்டு இருந்ததே நம்ம அல் ஹலீத் ஸ்ட்ரீட் டனல் ப்ராஜெக்ட் வந்து இப்போ 80% கம்ப்ளீட் ஆயாச்சுன்ட்டு நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆர்டிஏ சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டனல் வந்து எங்கேருந்து எவ்வளவு தூரம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1650 meters ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் ரேம்ப் டியரா அங்கிருந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் அல் ஹலீத் ஸ்ட்ரீட் அண்ட் அல் உஹேதா ஸ்ட்ரீட் இது வரைக்கும் போகுது. ஸோ மூணு லேன் இருக்கு ஈச் டைரக்ஷனில் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் அப் டு 12,000 vehicles பர் ஆர் இன் போத் டைரக்ஷன்ஸ் இந்த பிரிட்ஜ் வந்ததுன்னா போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அந்த பக்கம் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிற அந்த டிராஃபிக் எல்லாம் வந்து இந்த பிரிட்ஜ் வந்துடுச்சுன்னா ஈஸப் ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னை யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
7: சீரியஸ்லிமா?
0: வெறும்
6: 2 இட்லியில 15 grams புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
9: நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
10: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் ஒன்லி. மெர்சல் மார்னிங் ப்ராட் டு யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 dirhams மந்த்லி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் program, affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure pannunga.

0: இப்பெல்லாம் சோஷியல் மீடியா இல்லாதவங்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு இல்லையா? அண்ட் சோஷியல் மீடியால நம்ம இல்லைன்னா நம்ம ஏதோ இந்த உலகத்தினுடைய ஒரு பார்ட்டே கிடையாது, வேற ஏதோ ஒரு பிளானட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கண் விழிக்கிற நேரத்துல இருந்து கண் மூடுற நேரம் வரைக்கும் இல்ல, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியா பாக்குறதும் நம்ம போன் தான். கண்ணை முழிச்ச உடனே முதல்ல நம்ம பாக்குறதும் நம்ம போன் தான். சோஷியல் மீடியால வந்து அவ்வளவு நேரம் செலவழிச்சிட்டு இருக்கோம், பட் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறதும் அதுல இருக்கு இல்லையா? சில பேர் வந்து பாசிவா பிக்சர்ஸோ இல்ல வந்து வீடியோஸோ வாட் எவர் இட் இஸ் ரீல்ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்டா போயிடுவாங்க. இன்னும் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இன்பாக்ஸ் பண்ணுவாங்க இல்ல. சோ அப்படிலாம் பண்ணும்பொழுது நீங்க கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா 500,000 திரம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ், யூஏஇல இதுக்காக ஒரு லா இருக்கு, அதை பத்தி நீங்க அவேரா இருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இதையே இப்ப நான் திருப்பி சொல்றேன்னா, ரீசெண்டால இந்த ஒரு செய்தியை நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு போன வாரம் சமயத்துல அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற அந்த நியூஸ் வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து இது ஒரு பெரிய செய்தியாக எல்லாரும் போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒருத்தங்க சரியா அஜ்மான்ல வந்து ஒரு பெண், அவங்களை வந்து வாண்டட் லிஸ்ட்ல அவங்களோட பேரை வந்து சேர்த்திருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சோசியல் மீடியால அவங்க போட்ட ஒரே ஒரு கமெண்ட்னால அவங்களுக்கு வந்த வினை இது. என்ன அப்படின்னா, அந்த லேடி அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து கண்ட்ரியை விட்டு வெளியில போகக்கூடிய இருந்த டைம்ல பார்த்தா அவங்களோட நேம் வந்து அந்த வாண்டட் லிஸ்ட்ல இருந்ததுனால அந்த பெண்ணினுடைய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க அவங்க இமிகிரேஷன் வழியா பாஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் அவங்கள ஓவர் நைட் கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க, அஜ்மானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அங்க அஜ்மான் போலீஸ் அவங்கள விசாரிச்சிருக்காங்க. சிம்பிளான சாதாரணமான ஒரு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் தான், இதனால எல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஆக இந்த ஒரு செய்தி இருக்கட்டும். திருப்பியும் நான் சொல்றேன், பிகாஸ் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் வந்து இட் இஸ் பிகம் அ போலீஸ் கேஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு இத்தனைக்கும் வந்து யாரையோ திட்டுறதோ இல்ல வந்து தகாத வார்த்தைகளால சொல்றதோ இப்படிலாம் வந்து அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க பண்ணது அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒருத்தவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான், அதனால அந்த கமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பெண்ணினுடைய போட்டோல அந்த இன்னொரு பெண் வந்து கையில் ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு இது ஃபேக் அப்படின்ட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு இப்போ இந்த கஸ்டடிக்கு கொண்டு போன அந்த பெண், ஸோ ஃபேக் ஹேண்ட்பேக் இது அப்படின்னு சொல்லி பார்த்த அந்த கமெண்ட்டை பார்த்து அந்த பெண்ணுக்கு ஷீ காட் ஒஃபெண்டட் அண்ட் அவங்க வந்து ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி அவங்க சொல்றது என்னன்னா, இந்த கம்பேட்டிங் ரூமர்ஸ் அண்ட் சைபர் கிரைம் அப்படிங்கிற இந்த லா இன் கீழ் ஆர்டிகல் 43 ஆஃப் யூஏ ஃபெடரல் டிகிரி லா நம்பர் 34 ஆஃப் 2021, இப்படி தகாம லைக் தவறான கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது, ரூமர்ஸ் வந்து பாஸ் பண்றது, இது எல்லாமே இது ஒஃபிஷியலி ஒரு கிரைமாக பார்க்கப்படுது. கமெண்ட்ஸ் லைக் சர்காசம் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ஆர் நீங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பத்தி அஸ்யூம் பண்ணி கமெண்ட் பண்றது, ஒருத்தங்களை பத்தி உங்களுக்கு இருக்கிற பர்சனல் ஒப்பீனியனை கமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே டெஃபமேஷன் ஆர் ஆன்லைன் இன்சல்ட்டின் கீழே வரும். இதனால உங்களுக்கு ஃபைன் வரும், ஜெயில் டேர்ம் வரும், டிராவல் பேனும் வரும் சரியா? ஸோ லாயர்ஸ் வந்து மறுபடியும் நினைவுபடுத்துறது அதுதான், இப்படி நீங்க கில்ட்டியாக உங்களை ஃபைன் பண்ணிட்டாங்க, ஆன்லைன்ல ஒருத்தங்களை நீங்க வந்து இன்சல்ட் பண்றீங்க, டிஃபேம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன்ஸ் வந்து மினிமம் 250,000 திரம்ஸ்ல இருந்து அப் டு 500,000 திரம்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு அதை டிலீட் பண்ணிட்டீங்கன்னாலும் நீங்க தப்பிச்சிருவீங்கலாம் கிடையாது, பிகாஸ் இட் டஸ் நாட் இரேஸ் யுவர் லீகல் எக்ஸ்போஷர். நீங்க அந்த கமெண்ட் பண்ண உடனே டக்குன்னு இன்னொருத்தங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறாங்க, பண்ணி வச்சிடுறாங்கன்னா கட்டாயமாக அது டிஜிட்டல் எவிடன்ஸ் தான். அதனால பார்த்துக்கோங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் அந்த பக்கம் இருப்பீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய இன்னொருத்தங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. சோஷியல் மீடியா தானே, என்ன சொல்லிட போகிறோம், என்ன ஆகிட போகுது, முகம் தெரியாதே பர்சனலாக தெரியவா போகுதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா, யூஏஇ இஸ் நாட் தட் பிளேஸ். யூஏஇயில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன தவறு செஞ்சாலும், ஒருத்தங்களை வந்து தவறுதலாக பேசினாலும் உங்களை ஈஸியாக பிடிச்சிட முடியும். அதனால் ப்ளீஸ் டூ நாட் டூ தேட் சரியா? இப்போ நமக்கு அதோட நிறைய வேலைகள்லாம் இருக்குது லைஃப்பில் பார்க்குறதுக்கு, அதனால் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, இப்போ ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல கரப்படத்துலேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
0: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி யுஏஇல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்து 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, யுகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
3: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
0: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
4: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
4: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58. உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய். This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
5: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
7: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
4: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது,
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
9: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
10: செழித்தையும் தமிழில்.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ரேட்ல மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட கனவோட பசங்க இருக்காங்களா, அண்ட் குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருக்காங்கன்னா அதுக்கான ரைட் டைம் இதுதான். ஏன்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வேங்கிற பேர்ல. ஸோ கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி யூஏயில் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த இருக்கக்கூடிய 3 வருஷம் லைக் உலகத்தினுடைய டாப் டெஸ்டினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போலந்து, ருமேனியா, இட்டலி, உஸ்பெக், மலேசியா இல்ல கானான்னு சொல்லி எங்கிருந்து வேணும்னாலும் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அஃபோர்டபுளான ஃபீஸில் உங்களுடைய இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை ஏர்ன் பண்ணலாம். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு கிடைக்க போகுது. அட்மிஷன்ஸ் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகே இருக்கு. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு www.gmu அதாவது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு gmu.ac.ae அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். இல்லைனா 0564957550565495755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்க விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா pathway@gmu.ac.aeங்கிற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பியும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, where the world comes to learn.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியில் இருந்து விலகியுள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா, உள்ளம் நோகுதையா என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுவதாக ஆங்கில நாளிதழ்கள் பரிகசிப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். எம்ஜிஆர் கட்டிக்காத்த இயக்கத்துக்கு இந்த கதியா என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. அதை பற்றி கூட கவலைப்படவில்லை. எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்தேன் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அறிக்கையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மன வருத்தத்தோடு செய்தியாளர்களை சந்திக்கின்றேன் என்றார். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டன என்றும் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள முதலமைச்சராக வி டி சதீசன் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். வி டி சதீசனுக்கு கேரள ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி, முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: 2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2025 ஏப்ரல் மாதத்தின் சுற்றுலா வருமானமாக 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது 38.8% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 2026 ஏப்ரல் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 135,643 ஆகும். அதேவேளை 2025 ஏப்ரல் மாதத்தில் 174,608 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதனூடாக 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக ஈட்டப்பட்டிருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் 2 விமானங்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. 2 போர் விமானங்களில் இருந்த 4 விமானிகளும் அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பாக வெளியேறி உயிர் தப்பியுள்ளனர். விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கிடைச்சி ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சா. இன்னைக்கு வந்து கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அவர்கள் பதவி ஏற்றாச்சு கேரளத்தினுடைய முதலமைச்சராக. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி, நியூஸ் வெப்சைட்ஸ்லயும் சரி கவர் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு காலையில 10 ஆரம்பிச்ச அவருடைய பதவியேற்பு, அவரோட சேர்ந்து மொத்தம் 20 அமைச்சர்களாகவும் பதவியேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ புதிய அரசுக்கு, கேரளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய அரசுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் காக்கி சட்டை, அதுக்கப்புறம் சர்க்கார் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். குவிக்காக வந்து கோல்டு ரேட் என்னவாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 26 தாண்டி போச்சு. அண்ட் இப்போது வந்து அதே மார்க்கு தான் தொட்டிருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒரு யுஏ தினம்க்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 26.10 இருக்குது. 38 dirhams and 31 fils equals 1000 Indian rupees. 38 dirhams, 38 dirham na oorla 1000 rupees, ayyoyo adin solli oru pakkam shocking ah irukku. And thangathinoda vilaiyum vande thodarndu serinjittu vandirukkaradha nama paathukittirukkom. And right now 24 carat thangam 1 gram irukku 547 dirhams 25 fils. 22 carat thangam 1 gram irukku 506 dirhams 75 fils.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின்
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்க அல்லது zoho.com இருக்கு வருக.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
11: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
12: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
11: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
12: ரிலாக்ஸ்டா கண்ணா. ID புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
11: என்னது?
13: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ID ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
14: மேடம் ஒரு நிமிஷம்.
15: எஸ்.
14: தமிழ் FM தெரியுமா? 89.4.
15: ஹா, நல்லா தெரியுமே.
14: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

0: முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம UAE அரசுக்கு, நம்ம UAE கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு பெருமைக்குரிய

0: லீடர்ஷிப் எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கு அப்படிங்கறத குறிக்கிற ஒன்னா இருக்கு. ஏன்னா நம்ம யூஏஇ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இனோவேஷன் ஆகட்டும், இன்ஸ்டிடியூஷனல் எஃபிஷியன்சி ஆகட்டும், உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப சிறந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யூஏஇனுடைய லீடர்ஸ். அதனாலதான் இந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சாத்தியமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். அண்ட் இதை பத்தி பேசும்பொழுது இல்ல, நம்ம யூஏஇனுடைய மினிஸ்டர் ஆஃப் கேபினட் அஃபேர்ஸ் அவர் சொன்னது என்னன்னா, நம்ம யூஏ பிரசிடென்ட் அவருடைய விஷனை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதோடு சேர்த்து இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அவங்களுடைய கைடன்ஸ்னால தான் நம்ம யூஏக்கு இந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அண்ட் நம்ம யூஏ கவர்மெண்ட் வந்து எப்படி மற்ற நாட்டினுடைய கவர்மெண்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா, ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜ் த பிரசன்ட். பட் நம்ம யூஏ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசன்ட்டை மேனேஜ் பண்றதோட மட்டும் இல்லாம ஃபியூச்சரை ஷேப் பண்ற மாதிரியான ஒரு ரோபஸ்டான ஒரு கவர்மெண்ட்டை தான் நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதன் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆகிறதாகட்டும், வரக்கூடிய மாற்றங்களுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகட்டும், இல்ல சேலஞ்சஸ் என்னவாக இருந்தாலும் அதை வந்து எதிர்கொண்டு நியூ பாத்வேஸ் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து வழிவகுக்கிறதாகட்டும், எல்லாமே நம்ம யூஏஇ கவர்மெண்ட் சிறந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் சாத்தியமாக இருக்கு அப்படின்ட்டு பெருமையாகவும் சொல்லியிருக்காரு, which is absolutely true.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அத எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க
1: 6 டிராஃபிக் கொஞ்சம் நல்லாவே இருக்கு, ஹெவி கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 311 பார்த்தோம்னா முயேஸ்னா தாண்டி ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ அதனால அங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கு. E11 டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் அல்நாதா அண்ட் தென் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் ஷார்ஜா அங்கேயும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. ராசல் கோரோர்லையும் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது நம்ம துபாய் மால் பக்கத்தில் பார்க்கும்பொழுது ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட் போத் டைரக்ஷன்ஸ்லையும் வந்து ஹெவி டிராபிக் ஆக இருக்கு. அந்த பக்கம் போறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக டிலேஸ் எதிர்பார்க்கலாம். சோ டிரைவ் சேஃப். டிராபிக் அப்டேட்
2: brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
5: Offer valid till 31st May.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasil Group.
7: Ma, breakfastல ப்ரோட்டீன் இல்லமா?
8: ப்ரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
7: சீரியஸ்லி மா? ப்ரோட்டீன்
8: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி ப்ரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான ப்ரோட்டீன் இருக்கு.
7: என்னது,
9: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் ப்ரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் ப்ரோட்டீன் ரிச் பேட்டர்.
10: ஹாய், ஐம் நேஹா. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
11: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
12: இது மெரசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா.
13: Chillax song of the hour.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 9:49 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் விலைவாசி எல்லாம் உயர்ந்துட்டு இருக்கு, ஊர்லயும் வந்து ஃபியூல் ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆகி இருக்கு. இங்கேயும் இந்த மாசமும் ஃபியூல் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த மாசம் என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் கையில இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க கூட வேலையோட சேர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பிசினஸோ இல்லை வேலையோ நீங்க வந்து பண்ண பார்க்கலாம். அதை ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அப்படி உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்கலாம் இல்லையா? ஒரு ஒருத்தருக்கும் வந்து நம்மளுடைய லைஃபை பொறுத்து தேவைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஈஸியா அதை வின் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் தான் தி யுஏஇ லாட்டரி. எஸ், தி யுஏஇ லாட்டரி.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்க டிக்கெட் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். வாங்கிட்டு ஜஸ்ட் பி பாசிட்டிவ், ஸ்டே காம், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல டிராஸ் நடக்கும். ஸோ 5 மில்லியன் திரும்ஸ் மற்றும் மாசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு வாரமும் வின்னர்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நேரா தி யுஏஇ லாட்டரி.ae க்கு போங்க, உங்களுடைய டிக்கெட்டை வாங்குங்க. ஜஸ்ட் கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் கீப் வெயிட்டிங். திஸ் இஸ் ப்ராட் யூ பை தி கேம் LLC, லைசன்ஸ்ட் பை தி GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: மெர்சல் மார்னிங் ப்ராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: வலைதளங்கள் மூலம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளதாக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறு பிள்ளைகள் வைத்து பரப்புரையை செய்து அவர்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ளனர் என்று அவர் விமர்சித்துள்ளார். வாக்காளர்களை சந்திக்காமல், முகவர்களை நியமிக்காமல் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் கூறினார். வெற்றி தோல்வி திமுகவினருக்கு சகஜம் என்று தெரிவித்த மு க ஸ்டாலின், சோகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் இப்போதும் ஆட்சியில் இருப்பது நாம் தான் என்றார். நாம் அனைத்து பணிகளையும் செய்து தோற்றும், அவர்கள் எந்த பணியும் செய்யாமல் வெற்றி பெற்றனர் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பீகாரில் சசாரம் பாட்னா பயணிகள் ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசாரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயிலிலேயே தீ பற்றியுள்ளது. மின்கசிவு காரணமாக ரயில் பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீயணைப்புத் துறையினர் தீயை விரைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பிரதிநிதிகளான இம்ரான் குவாஜா மற்றும் தேவஜித் சாகியா ஆகியோர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இச்சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய நிர்வாகம் மற்றும் அதன் கட்டமைப்பு மறுசீரமைப்புகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இந்த பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவுடன் நேற்று முன்தினம் கலந்துரையாடல்கள் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அமீரக செய்திகள்.
2: பராக்கா அணுமின் நிலையத்திற்கு அருகே நடந்த தாக்குதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பொதுமக்களின் உயிர்கள் மீது குற்றவியல் ரீதியிலான அலட்சியத்தை காட்டுகின்றது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வ கர்காஷ் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்திற்கு அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலை அன்வ கர்காஷ் வன்மையாக கண்டித்துள்ளார். இது சர்வதேச சட்டங்களையும் நெறிமுறைகளையும் மீறும் ஒரு அபாயகரமான பதற்ற அதிகரிப்பு மற்றும் ஒரு இருண்ட காட்சி என்று அவர் விமர்சித்தார். தீய சக்திகள் குழப்பம் மற்றும் நாசவேலிகளை எதிர்கொள்வதில் இப்பகுதி சந்திக்கும் சவால்களை இந்த பதற்ற அதிகரிப்பு மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகின்றது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வ கர்காஷ் தெரிவித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்ட இபோலா பரவலை தொடர்ந்து அங்கு பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு இடூரி மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நோய் பரவலில் சுமார் 246 சந்தேகத்துக்கிடமான பாதிப்புகளும் 80 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. இருப்பினும் இது ஒரு பெருந்தொற்று, அவசர நிலைக்கான தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இது மிகப்பெரிய நோய் பரவலாக மாறக்கூடும் என்றும், உள்ளூர் மற்றும் பிராந்திய அளவில் பரவுவதற்கான குறிப்பிடத்தக்க அபாயம் உள்ளது என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 96.19 ரூபாய் உள்ளது. இதேவேளை இந்திய பங்குச் சந்தைகள் இன்று சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கின. சென்செக்ஸ் 425 புள்ளிகள் சரிந்து 74,812 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகின்றது. இதேவேளை நிப்டி 137.60 புள்ளிகள் சரிந்து 23,505 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகின்றது.
1: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட் brought to you by zoho.com. செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் முழுவதும் புழுதி படர்ந்த வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படலாம். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரத்தில் பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 30 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 31 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
4: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தொட்டி ஜெயா படத்துல இருந்தும் ஆயுத எழுத்து படத்துல இருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அடுத்தடுத்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல பாட்டெல்லாம் கேளுங்க. அண்ட் டிராபிக் எங்கேயாவது அதிகமா இருக்கா இருக்குன்னா நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். 800-8940 கால் பண்ணி நீங்க சொல்லலாம். அண்ட் டிராபிக் எங்கேயாவது ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்துல கால் ஆர் எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாகவும் நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. அண்ட் ஓவர் தி வீக்கெண்ட் இந்த ஒரு வாட்ச் கொலாபரேஷன் இல்லையா பாத்தீங்களா நீங்க, இந்த ஆடுமார்ஸ் பிக்வே அண்ட் ஸ்வாட்ச் இவங்களுக்கு நடுவுல இவங்க கொலாபரேஷன்ல உருவான இந்த ராயல் பாப் வாட்ச் இல்ல, பாக்குறதுக்கு வந்து பொம்மை வாட்ச் மாதிரி இருக்கு. இந்த வாட்சுக்கு எதுக்கு இவ்வளவு ஹைப் அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு யோசிக்க தோணுது. அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணதே நம்ம தான். நம்ம தான் அப்படின்னா என்ன, சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்ஃபுளுசர்ஸ் ஆர் லைக் இன் ஜென்ரல் வந்து பப்ளிக் பார்க்கும்பொழுது வாட்ச் என்தூசியஸ்ட் ஆகட்டும், ஒரு சில பேர் வந்து இந்த கூட்டத்துக்குள்ள நம்மளும் இருக்கணும், எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்களே அந்த ஒரு பியர் பிரஷர் தாங்காம நம்மளும் இதை பத்தி பேசணும் ஆர் நம்மளும் வந்து இதை வாங்கணும் ஆர் தெரிஞ்ச மாதிரியாவது காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டின ஆர்வத்தினால தான் சோசியல் மீடியா ஃபுல்லா இதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் நாட் ஜஸ்ட் ஆன் சோசியல் மீடியா, இங்க நம்ம துபாயில கூட நம்ம பார்த்தோம்னா துபாய் மால்ல அந்த ஷோரூம் வாசல்ல அவ்வளவு கியூ, ஒரு சில பேர் வந்து ராத்திரியோட ராத்திரியா வந்து தங்கி இருக்கிறதும் அப்படி கூட்ட நெரிசல்ல சிக்கிட்டு இருக்கிறதும் கடையை திறந்த உடனே நம்ம வாட்ச் வாங்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்றதும் அவ்வளோ ஒரு ஃப்ரென்சி. அண்ட் பாக்குறதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ ஒரு ஹைப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்வாட்ச் வந்து இந்த லக்ஸுரி வாட்ச் மேக்கரான இந்த ஆடுமார்ஸ் பிக்வே அவங்களோட சேர்ந்து இதை இந்த ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் ஆஃப் வாட்சஸை நாங்கள் அறிமுகப்படுத்த போறோம்னு சொன்ன அந்த நாள்ல இருந்தே ஹைப் வந்து அவ்வளவு ஜாஸ்தியா இருந்தது. இது வந்து ஒரு இந்த வாட்ச் நம்ம பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாவோ இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாவோ வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் கிரியேட் பண்ணுற அந்த ஹைப்புனால தான் அவ்வளோ பேர் வந்து இதை வாங்கணும் அப்படின்னு நின்றுருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த ஆடுமார்ஸ் பிக்வேயோட அந்த ராயல் ஓக் அப்படிங்கிற இந்த ஒரு ஐகானிக் டிசைன் அதுக்கு ஸ்வாட்சோட சேர்ந்து ஒரு ஒரு புது டிசைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது ஒரு பாக்கெட் வாட்சாக தான் வச்சுருக்காங்க. இந்த பாக்கெட் வாட்சுக்கு இவ்வளோ ஹைப்பாக இது நம்மளால் வேறும் பண்ண முடியாது. பாக்கெட் வாட்ச்க்கு எதுக்கு இவ்வளோ ஒரு ஹைப், இதை வந்து ஒரு கலெக்டபிளாக பார்த்து வச்சு இது ப்ராப்ளி பிடிக்குமா இருக்கும். அதுக்குள்ள வந்து இன்னும் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த வாட்சை பாக்கெட் வாட்ச் எப்படி நீங்க வந்து கையில கட்டிக்கிற வாட்ச் மாதிரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் அண்ட் எப்படி வந்து இந்த ஒரு பாக்கெட் வாட்சினால ஒரு ஸ்ட்ராப்புக்கான ஒரு டிமாண்ட் அதிகமாகி அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் உருவாகி அதுல எப்படி வந்து நிறைய பேர் சம்பாதிக்க போறாங்கன்ட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுமா வந்து திஸ் இஸ் ஆல் ஓவர் சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் லக்ஸுரி பிராண்ட் வாட்ச் வந்து நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஈஸியாக அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச் கிடையாது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் திரம்ஸ் வர்த் இருக்கக்கூடிய இந்த ஏபி இவங்க வந்து ஸ்வாட்சோட கொலாபரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் எடிஷன் ஆஃப் இந்த ராயல் பாப் வாட்சஸ் வந்து பார்த்தோம்னா 1000+ திரம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இதில் இன்னொரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ லைக் நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சிருக்கக்கூடிய இந்த டெலிவரி ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுலேயே உங்களால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த வாட்சை வாங்கிட முடியும். பட் அந்த வாட்ச் கிடைக்காததுனால ஸ்டாக்ல இல்லாததுனால கம்மி விலைக்கு வாங்கி எப்படி இந்த ஐபோன் வெளியாகும்போது அப்படி பல்கா வந்து போன் வாங்கிட்டு அது செகண்டரி மார்க்கெட்ல உலா வரும். செகண்டரி மார்க்கெட்ல வந்து அகைன் தௌசண்ட்ஸ் ஆஃப் திரம்ஸ்க்கு வந்து இது பல மடங்கு விலை அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. அதனால ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் இது இது இதுல வந்து ஏன் இவ்வளோ ஒரு ஹைப் அப்படின்ட்டு எனக்கு புரியல. பட் மேபி வாட்ச் லவர்ஸ் ஆர் வாட்ச் என்தூசியஸ்ட் ஆர் கலெக்ட் பண்றவங்களுக்கு இதோடைய அருமை புரியுமா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ் இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இவ்வளவுதான் அப்படின்னாலும் அதை பல மடங்கு ஏத்தி அன்வான்ட் ஹைப் அன்னெசரி ஒரு ஃப்ரென்சியை கிரியேட் பண்றது இந்த சோசியல் மீடியா தான். கரெக்டா? யாராவது வாங்கியிருக்கீங்களா இந்த வாட்சை ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? லெட் மீ நோ. பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் தொட்டி ஜெயா என் ஆயுத எழுத்து படங்கள் இந்த ரெண்டு பாட்டு கமிங் அவே.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்க
2: சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: உங்க வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ஃபார்முலா மில்க்கெல்லாம் சாப்பிடக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மினிஸ்ட்ரி ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வாயன்மெண்ட் இங்கே அமீரகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கவனத்திற்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இப்போது குழந்தைங்களுக்கு பாதுகாப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த

0: கோட்டுங்கிற பேர்ல லைக் வெளிநாடுகள்ல கிடைக்கக்கூடிய இந்த கோட் மில்க் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது அமீரகத்துல மார்க்கெட்ல எங்கேயாவது தென்பட்டுச்சுன்னா நீங்க யாரும் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம், ஏன்னா இது அமீரகத்துல பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா உடனடியாக அதை வந்து நீங்க கன்சியூம் பண்ண வேண்டாம், அதை அப்புறப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீரகத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வாயர்மெண்ட் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால பாத்துக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure pannunga.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: பிளாக் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
2: ராசல்கோர் ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. இந்த டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகிருக்கு. அதனால அங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் நல்லா பில்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அங்கே வந்து எப்போ டிராஃபிக் கம்மியாச்சு சொல்லுங்கள். காலையிலேருந்து அங்கே டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் இப்போ அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகியிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் கிராஷ். அதை தவிர்த்து வேறு எங்கே 611 டிராஃபிக் இருக்குது, 311 டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ E11 டிராஃபிக் அஃப்கோர்ஸ் இருக்கதா செய்யுது. அங்கே ஒரு கிராஷ் வேற ஒன்று பார்க்க முடியுது. ஆமாம், மம்சாரில் இத்திஹாத் ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ இந்த டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் வழக்கத்தை விட அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இன்னும் ஒரு கிராஷ் கூட பார்க்க முடியுது, 3rd Industrial ஸ்ட்ரீட்டில் ஷார்ஜாவில். ரெண்டு டைரக்ஷனுமே டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கிராஷ் வேறு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி லேட் ஆகலாம் கிளியர் ஆகி இந்த பக்கம் வரத்துக்கு. ஸோ பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 8:53 மண்டே மார்னிங், மண்டே மே 18 தேதி. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இந்த வாரம் பரபரப்பா ஸ்டார்ட் ஆகி இருக்கு. கண்ணா மூடி தொடங்கறதுக்குள்ள இந்த வாரம் ஓடிடும் பாருங்க. ஏன்னா யூஸ்வலி இந்த ஹாலிடேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரம் வந்து பயங்கர ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். மற்ற நாட்கள்லாம் வந்து ஃபாஸ்டா போற மாதிரியே இருக்காது. ஏன்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்போமா, அதனால என்னமோ டைமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் டைமை மட்டும் பார்த்து கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்க ஒர்க் எல்லாம் ஹாலிடேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துட்டு போனீங்கன்னா நிம்மதியா நீங்களும் உங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம். லைக் ஈத் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணலாம். வெக்கேஷன் மாதிரி கொஞ்சம் லாங்காக வருது இல்லை இந்த தடவை. அதனால யாரெல்லாம் இங்கெல்லாம் போறீங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? எனிவே ஹாவ் ஃபன். அண்ட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கொடுத்துட்டு தான் நான் கிளம்புவேன். வழக்கம் போல மனசோட்டமேட்டில் யாருக்கு என்ன பாட்டு வேணுங்கிறத கேட்கறதுக்கு 800-8940 இப்போவே நீங்கள் கால் பண்ணலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்,
0: துபாயில இருந்து. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ரஜினி படத்துல ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு.
0: ஓகே, கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். சரியா? தேங்க் யூங்க, டேக் கேர், பை பை பை பை. தங்கரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, என்ன படம் அது? ரொம்ப ஃபேமஸான ஒரு படமாச்சே. எனிவே அந்த பாட்டு அவருக்காக வந்து நான் எடுத்து கண்டுபிடிச்சு கொடுத்துடுறேன் நான். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட டேயோட. சரியா? ஸோ ஹாவ் அ குட் டே. நல்லபடியாக உங்களுடைய இந்த நாள், இந்த வாரம் எல்லாம் இருக்கட்டும்ங்கிற அந்த விஷஸோட நானும் அப்படியே கிளம்புறேன். சரியா? ஸோ பார்த்து டிரைவ் பண்ணுங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக மது தயாராக இருக்கார் மசாலா கஃபேக்கு, அவரோட சேர்ந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். மெர்சல் மார்னிங்கில் பாய்.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு நாளை மறுநாள் மே 20ஆம் தேதி வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடனும் பேரம் பேசவில்லை என்றும் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 2 இடங்களை வைத்துக் கொண்டு யாருடனும் பேரம் பேசும் அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கவே தாவிகாவுக்கு ஆதரவளித்தோம், ஆட்சியில் இடம்பெற மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த திருமாவளவன், தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவர்கள் ஒருவர் முதல்வராவது எளிதல்ல என்றார். தம்மை முதல்வராக்க திமுக அதிமுக தரப்பில் இருந்து எவரும் அணுகவில்லை என்றும் கூறினார். தாவிகா பாஜக ஆதரவு கட்சி என்று விமர்சித்துள்ளேன், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உதகை மலர்கண்காட்சி திறப்பு விழா இன்று தொடங்கியது. மலர் கண்காட்சியை ஆட்சியர் திறந்து வைப்பார் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் திறப்பு விழா நடைபெறவில்லை. இந்நிலையில் உதகை மலர் கண்காட்சி திறப்பு விழா இன்று தொடங்கியது. வழக்கமாக வேளாண் துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மலர் கண்காட்சியை திறந்து வைப்பார்கள். தமிழக வெற்றிக் கழக அரசில் இதுவரை வேளாண் துறை அமைச்சர் யாரும் பொறுப்பேற்கவில்லை. இதனால் மலர் கண்காட்சி திறப்பு விழா இன்று தொடங்கியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 இருந்து 37 உயர்த்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 93,000 வழக்குகள் தேங்கி கிடக்கும் நிலையில் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் கூடிய பிறகு அவசர சட்டத்துக்கு மாற்றாக புதிய சட்டம் இயற்றப்படும் என்று கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 17வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் குருமண்வெளியில் இன்று காலை விசேட நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் கொல்லப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதும் தனது அதிருப்தியை வெளியிட்ட அவர், பொறுப்புக்கூறல் விடயத்தில் இந்த அரசாங்கமும் போதிய முன்னேற்றத்தை காட்டவில்லை என்று சுட்டிக்காட்டினார்.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியில் நடந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு இந்தியா மிகுந்த கவலை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. நிதானத்தை கடைபிடிக்கவும், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்துக்கு திரும்பவும் நாங்கள் உடனடியாக அழைப்பு விடுக்கின்றோம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் ஆபத்தான பதற்ற அதிகரிப்பை குறிக்கின்றன என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதல்களில் 7 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல்களில் சிக்கிய 11 பேர் காயமடைந்துள்ளனர். மோதல்கள் தொடரும் நிலையில் யுத்த நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 30 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 31 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் கொயினில் 32 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940. Relish, the Rasa Group, Varangum, Rhythm Chaitanyam Season 5. Happening on May 24th at Emirates Theatre, Dubai. Sponsored by Anathangam Golden Diamonds Karama.

0: உங்களுடன் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஜூன் ஒன்லேருந்து பிரைவேட் செக்டார்ஸ்க்கு சில பல ரூல்ஸ்லாம் வந்து இருக்கு. சேலரி பத்தி சொல்லியிருக்காங்க MOHRD சைட்லேருந்து.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, இது வந்து நமக்கு வழக்கமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். MOHRD கீழ ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கம்பெனிஸ் எல்லாருமே வந்து அவங்க வர்க்கர்ஸ்க்கு வேஜஸ் வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்லனா ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியின் கீழ வரக்கூடிய சிஸ்டம் அடாப்ட் பண்ணி தான் வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஜூன் 1st அப்புறமா ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே அவங்க வந்து பேமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது MOHRD சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புது ரூல். வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த் ஆஃப் த ப்ரீவியஸ் மந்த் ஃபார் த ப்ரீவியஸ் மந்த், அதாவது மே மாதத்துக்கான சம்பளம் என்பது ஜூன் 1st கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு கிரெகோரியன் மந்த்க்கு ஏற்ற மாதிரி 1st வச்சு ஃபாலோ செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்கள் HR யாராவது ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த நியூஸ் அப்படியே சும்மா வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ரொம்ப நாள் கழிச்சு கந்தாக்காரோட பாட்டு கேட்டோம்ல, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சகுனி படம் வந்து எந்த அளவுக்கு ரிலவெண்டா இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. நான் அந்த சகுனி படம் வரும்போது காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது சும்மா அப்ப பாலிடிக்ஸ்ல தெரியாது, இப்ப மட்டும் தெரியுமான்னு கேட்காதீங்க. அப்ப வந்து பெருசா ஈடுபாடுலாம் கிடையாதுல்ல, அதனால வந்து என்ன அப்படியே ஏதோ போதே லவ் போஸ்டர்லாம் வந்து வருது, ஏதோ நல்லா இருக்கு பரவாயில்ல, சந்தான காமெடி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. பார்த்தா இப்போதான் தெரியுது அந்த அரசியல் போஸ்டர் தான் உள்ளதிலே டாப்பு, அதுக்கப்புறம் சந்தான காமெடி, அதுக்கப்புறம் தான் லவ் போஸ்டர். லவ் போஸ்டர் வச்சிருக்கே வேணாம், அந்த அளவுக்கு சூப்பர் படம் அது. ஸோ கோட்டா ஸ்ரீனிவாசராவ் என்ட்ரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், பிரகாஷ் ராஜ், ஒரு மாதிரி குறிப்பாக அந்த ரமணி ஆச்சி கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய ராதிகா அவர்கள், ஐயோ பயங்கரமான படம் அது, விட்டா திரும்பி பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கந்தாக்காரோட பாட்டு ரொம்ப நாள் கேஸ் கேடுது, செம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. சரி இப்போ ரச்சங்கள்லேருந்து சோனியா சோனியா கேட்க போகிறோம். சில பாட்டு மட்டும் தான் பாட்டு நல்லாயிருக்கும், வரி நல்லாயிருக்கும், அதில் இது ஒன்று ஜாலியாக இருக்கும். வாங்க, இது 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே, இது நம்ம ரேடியோட மியூசிக்.
2: நைன்டி ஒன்னு போடு 90s.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: Ready?
2: Light.
3: நடந்தது
4: நடந்தது
2: கேமரா
4: நடக்க போவது
2: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
5: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st May.
5: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: லேட்டாக கால் பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஆமாம், பெரிய பனிஷ்மெண்ட். இப்போவே கால் பண்ணுங்க, கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன், இது 89.4 தமிழ் FM. அண்ட் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்கள் இன்னும் 89.4 தமிழ் FM ஆப் டெவலப் பண்ணல அப்படின்னா யுவர் மிஸ்ஸிங் சம்திங் பிக். இப்போவே டெவலப் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ்லாம் ரொம்பலாம் பிடிக்காது உங்கள் ஃபோனில். ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவைலபிளாக இருக்கும் இந்த 89.4 தமிழ் FM-இன் செயலியை இப்பொழுதே பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையுடன். ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும். நான் வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க?
1: வரது தெரியும்
0: இன்ஸ்டாகிராம்ல டைப் பண்ணி அனுப்புவா?
1: அனுப்புவாமே, நோ ப்ராப்ளம்.
0: எனக்கு ஒரு ஹாய் போட்டு விடுங்க. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு சொக்கத்தங்கம் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்களா?
0: போட்டுருவோம்.
1: சந்தோஷம்.
0: தேங்க்யூ ஜாஃபர். ஹாவ் அ நைஸ் டே. பாய். சொக்கத்தங்கம் சரியான படம், சரியான பாட்டுலாம் இருக்கும் இதுல, ஜாலியா இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டு நான் போடுறேன். சௌந்தர்யா அவர்கள், மேகர் சோல், ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க வந்து கேப்டன் கூட சேர்ந்து நடிச்ச அந்த ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரா இருக்குல்ல, அந்த ஒரு பீரியடா. ஐயோ, அப்போ வந்த படங்கள்லாம் நல்ல ஃபீல் குட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். என்ன சொல்றது, அதில் வந்து நெகட்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வரும், அதை எல்லாருமே சேர்ந்து சரி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய படம், அந்த பேஸ்ட் படங்கள் நிறையா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஜாலி படங்கள் நமக்கு தேவைப்படுது. ஓகே, சொக்கத்தங்கத்துலேருந்து ஒரு பாட்டு வருது ஜாஃபருக்காக. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
2: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை
3: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
6: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: A few days later.
5: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
6: அடடே கலக்குப்பா கலக்கு.
7: A few days later.
5: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
6: ஆமாண்ணா, எப்படி?
5: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
8: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
6: நிவி,
5: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
5: அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
5: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
5: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

ஸோ ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வி டி சதீசன் அவர்கள் இன்னைக்கு கேரளாவோட சிஎம்மா பதவி பிரமாணம் செஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஸோ கேரளாலையும் ஒரு ரெஜீம் சேஞ்ச், தமிழ்நாட்டிலையும் ஒரு ரெஜீம் சேஞ்ச். இந்த 2026 இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் வராது, ஏன்னா போன வருஷமே பெங்களூர் ஜெயிச்சு நம்ம எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ஈசாலா கப் நம்தே அப்படின்லாம் நம்ம பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தோம், ஆனால் இனிமேல் இப்படி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சாலால கப்பு வந்துருச்சு. அதனால அதில் ஒரு சர்ப்ரைஸே இல்லை, ஒரு ஃபன்னே இல்லை, ஒரு பயம் இருக்கும். இந்த பராசக்தி படத்தில் கூட ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் இருக்கிறார் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியே பெங்களூர் கப்படிக்கும் வரை அப்படின்லாம் சொல்லிட்டு மீன் போட்டிருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, சரி அப்படியே சும்மா பார்ப்போம் வாங்க, அவ்வளோதான். சென்னை வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச் இன்னைக்கு. சென்னை பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்காகவும் சென்னை குவாலிஃபை ஆகிறதுக்காகவும் எல்லா டீமும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு டீமை தவிர. அந்த ஒரு டீம் யாருன்னா நம்ம டீம் சிஎஸ்கே. நம்ம ஜெயித்தாலே நம்ம போயிடலாம், மற்றவங்களாம் நமக்காக ஜெயிச்சு விடுறாங்க, ஆனால் நம்ம ஜெயிக்க மாட்டேன்றோம். ஐ டோன்ட் நோ திஸ் லாஜிக். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ச் தான் சேப்பாக்கில் வேறு. இன்னைக்கு எஸ்ஆர்எச் எப்படியாவது போட்டோன்னா அவங்க போய் பெங்களூர் கிட்ட தோத்துட்டாங்கன்னா அவங்க வெளியிடுவாங்க. அதே மாதிரி குஜராத் சென்னை மேட்ச்சில் குஜராத் தோத்துட்டாங்க அப்படின்னா நல்லா ரெண்டு ரேட்டில் நடப்போம், ஜெயிச்சுட்டோட்டா நம்ம உள்ளே போயிடுவோம், பிரச்சனை கிடையாது. வி ஹாவ் டு வின் போத் த மேட்சஸ் அண்ட் எஸ்ஆர்எச் ஆர்ஆரில் யாராவது ஒருத்தர் பாட்டில் பண்ணாலே போதும், நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி பிச் நம்பர் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிச் நம்பர் 5 வந்து நல்லா யூஸ் செய்யப்பட்டதால் இன்னி கொஞ்சம் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரொம்ப 150-140 இருக்காதுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பார்ப்போம், நமக்கு எதுவும் இல்லை. ஆல் தி பெஸ்ட் டு டீம். தொடர்ந்து பேசுவோம். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 1 முதல் 3 வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்ட புத்தகங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 20 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் அரசியலில் திமுக தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஆனால் கொள்கை அரசியலில் ஒருபோதும் தோற்றதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களிலேயே பெண்கள் இளைஞர்கள் இந்த ஆட்சி பற்றி உணரத் தொடங்கிவிட்டனர் என்று கூறினார். குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பை காட்டி அழைப்பது போல கவர்ச்சி மாயாஜாலம் காட்டி வெற்றி பெற்றுள்ளனர் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திமுக வெறும் அரசியல் இயக்கம் கிடையாது, இது ஒரு சமுதாய இயக்கம் என்று அவர் கூறினார். தொழிலதிபர் அகமது புகாரி நிறுவனத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நிலக்கரி இறக்குமதியில் 487 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று சிபிஐ அறிக்கை வெளியிட்டுள்ளது. அகமது புகாரி 2 நிறுவனங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்குகள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினால் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் நிலக்கரி இறக்குமதியில் 487 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பான வழக்கையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: பசிபிக் பெருங்கடலின் மத்திய நிலநடுப்பகுதி வழக்கத்தை விட 2 °C அதிகமாக வெப்பமடைந்து வருவதால் நடப்பு 2026 கடுமையான எல் நினோ காலநிலை மாற்றம் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக உள்ளதாக புதிய சர்வதேச காலநிலை மாதிரிகள் எச்சரித்துள்ளன. இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உச்சத்தை எட்டக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ள இந்த எல் நினோ தாக்கத்தால் இந்திய கோடைக்கால பருவமழை வழக்கத்தை விட கணிசமாக குறைந்து வறட்சியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுவாக வடகிழக்கு இந்திய பகுதிகளை தவிர்த்து நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் எல் நினோ பாதிப்பால் பருவமழை காலம் நீண்ட இடைவெளிகளை சந்திக்கும் என்றாலும் வடகிழக்கு இந்தியாவில் மட்டும் வழக்கமான அல்லது வழக்கத்தை விட கூடுதலான மழை பெய்து சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவையொட்டி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் என்றார். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் அன்னையை வணங்கி உயிர் நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஜூலை 1 முதல் CBSE 3 மொழிகளை கட்டாயமாக்கியுள்ளதால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்திய பள்ளிகளுக்கு புதிய விதிமுறையில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. 3 மொழிகளை கட்டாயமாக்கும் வாரியத்தின் திருத்தப்பட்ட கட்டமைப்பு ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக நெகிழ்வு தன்மையுடன் இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள CBSE அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளின் அதிபர்கள் கூறுகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானில் நடைபெறும் போருக்கு நீடித்த முடிவை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை விவாதிக்க G7 நாடுகளை சரியான மேடையாகும் என்று ஜெர்மனி நிதி அமைச்சர் லார்ஸ் கிங்பேல் தெரிவித்துள்ளார். ஈரான் போரும் அதனுடன் இணைந்துள்ள ஹோர்மூஸ் நீரிணையும் மறைப்பும் உலக பொருளாதாரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் கூறினார். G7 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், ஐரோப்பியர்கள் ஆகிய எங்கள் பாதை தெளிவாகவே உள்ளது என்றார். மோதலை விட ஒத்துழைப்பை நாங்கள் நம்புகின்றோம் என்றும் கூறினார். கூட்டாண்மைகள், நம்பகத்தன்மை, திறந்த வர்த்தகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியின் வலிமை ஆகியவற்றில்தான் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் என ஜெர்மனி நிதி அமைச்சர் லார்ஸ் கிளிங்பேல் தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அனலைன் since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 30 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 32 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 33 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரத்தில் புழுதி படர்ந்த வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெப்பநிலையிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
6: Star of the month, actor Ajit Kumar.
7: தூக்கு தரண அடாவடி, தூக்கு தரண அளப்பற, தூக்கு தரண தடாலடி, தூக்கு தரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: எனக்கு தெரிஞ்சு அப்படியே கொஞ்ச நாள் ஆகும் நினைக்கிறேன் இந்த கோல்டு ரேட்லாம் வந்து திருப்பி ஏறுறதுக்கு. அதனால அப்படியே செம கம்மி விலையில் இருக்கும்போதே வாங்கி போட்டுருங்க, அதான் நல்லது. ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன், இது 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கஃபே. கோல்டு ரேட் என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் சொல்கிறேன். லைக் 24 ஆரம்பித்து ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் தங்கமும் என்ன விலையில் விற்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: So good news, ஈத் அல் அதாவுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. So இந்த மாதம் தொடங்கிய காரணத்தால ஈத் அல் அதா வந்து கரெக்டா 27ஆம் தேதி தொடங்குதிருக்கு. So 26ஆம் தேதி அரஃபா டே. ஸோ அரஃபா டே முன்னிட்டும் லீவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக பல பேர் வந்து சவுதிக்கு பில்கிரிமேஜ் போவாங்க. அண்ட் நீங்கள் ஈத் அல் அதாவை முன்னிட்டு எவ்வளோ நாள் லீவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே வெயிட்டிங்கில் தான் நானும் இருக்கேன். ஸோ இந்தியாவில் May 28 தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈத் அல் அதா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரசன்ட் வந்து சைட் செய்யப்படலை, பட் May 27 ஈத் அல் அதா அப்படின்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 26th அண்ட் 27, 28, 29 லீவுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ண முடியுது. பட் அந்த மண்டே 25th பப்ளிக் செக்டாருக்கு லீவ் இருக்காங்கல்ல, அதுவே தான் ப்ரைவேட் செக்டாருக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு செய்திக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட் போட்டவங்கலாம் ஃப்ளெக்ஸி போட்டு வச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அந்த போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னது வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படி போட்டு வச்சிருக்கேன். ஸோ என்னைக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டை மாற்றிட்டு ஓடிடுவேன். ஓகே, தமிழ்எஃப்எம்மோட ஆப்பை இன்னும் டவுலோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ டவுலோட் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்கிறது தமிழ்எஃப்எம்மோட ஆப். ஸோ ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து பேசுவோம். பையாளன் பாட்டு வருது, இது 89.4 தமிழ்எஃப்எம் ஸ்டேட்.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக், இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். சோ ஐபிஎல் சூடு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய எந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் பேச போறோம் திங்கக்கிழமை. நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வாய்ப்பில்லராக நினைக்கிறீங்களா, இல்ல பிளே ஆஃப்ஸ்க்கு போய் தோக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆறாவது கப் லோடிங் நினைக்கிறீங்களா? இதான் என்னோட கேள்வி. நீங்க மத்த டீமோட ஃபேனா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் வந்து ஷேர் பண்ணலாம். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட் சீசன்ல ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச் இன்னைக்கு ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் நடக்க போகுது. சென்னை சேப்பாக்கத்துல பிச்சு நம்பர் 5 நடக்க போகுது. சோ இந்த ஒரு மேட்சை பேஸ் பண்ணி தான் பிளே ஆஃப்ஸே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ வாட் டு யூ திங்க், என்ன நடக்க போகுது? எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருக்கிற இந்த நேரத்துல நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: குஜராத்
0: ரெண்டுமே தோக்க கூட வாய்ப்பு இருக்கு.
1: அதான் ஆனா ரெண்டுமே டஃப்பான டீம் தான். ஆனா எனக்கு என்னமோ சான்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் தோணுது. ஆனா நானும் சென்னை ஃபேன் தான், ஆனா சான்ஸ் ரொம்ப கம்மின்னு
0: தோணுது. பிராக்டிகலா பேசுறீங்க?
1: அதான் பிராக்டிகலா பேசுறேன். எதுக்குன்னா இப்ப வந்து ஹைதராபாத்தும் ஸ்ட்ராங்கான டீம்,
0: மகிழ்ச்சிகளோட பேசினதுல ரொம்ப பிராக்டிக்கலா பேசினீங்க. ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம். பாப்போங்க இன்னைக்கு என்ன நடக்குது. இந்த அபிஷேக் சர்மா டிராவல் சிட்டி சேப்பாங்க பிச்சுலால அடிக்க முடியாது அவங்களால, அவங்க சீக்கிரமாக அவுட் ஆகிறாங்க. நான் வந்து நாளைக்கு சந்தோஷமாக உங்களை சந்திக்கிறேன். இதான் நடக்க போகுது. ஒரு ஃப்ரெஷ் பாட்டு வருது, தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையலை சுவைக்க Tanjai Elite Restaurant, Jebel Ali Industrial First and Horlands.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

மேலும் விவரங்களுக்கு 800 ZOHO-வை அழைக்கவும் அல்லது ZOHO.com-க்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ், குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st May.
5: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: நண்பர்களை ஐபிஎல் பேசிக்கிறோம் பார்த்துக்கிட்டுங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளே போவாங்களா, உள்ளே போனால் என்ன பண்ணுவாங்க, யார் இந்த சீசனை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அடுத்து வரக்கூடிய இரண்டு மேட்சஸில் சென்னையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி வேண்டிய நம்பர் 800-8940.
1: Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
2: Almina Street, Almina in Dubai and ஜாஃப்லியாவா இல்லை, ஜாஃப்லியா சைடு இல்லை, அந்த சைடு கொஞ்சம் ஓகே தான். துபாய் ஃப்ரேம் பக்கம் ஷேக் ரஷீத் ரோடில் லைட்டாக டிராஃபிக் இருக்குது. அண்ட் துபாய்க்குள்ளே அப்படியே உம்சகீம் ஹெஸாலாம் பார்த்தேன் நான், பெருசாக டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு கிராஷ் வந்து ரிப்போர்ட் இருக்குது அல்பர்ஷா சவுத் கிட்ட E44 அல்கீல் ரோடில் பர்ஷா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். அதே மாதிரி E11 E311 மலையா ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃப்ரம் ஷார்ஜா நீங்கள் வந்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி டுவர்ட்ஸ் அஜ்மான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. கரெக்டாக அல்தைத் ரோட் தாண்ட உடனே அல்தைத் ரோட்லேயுமே ஒரு கிராஷ் போட இருக்குது, அதனால் அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பார்த்து பொறுமையாக வாங்க. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம்
1: 12:48.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், உங்கள் பேர்? ஷாவலமி. நான் போயிட்டு இருக்கிற நிலைமை வச்சு பார்க்கும்போது சென்னை ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா?
3: நம்பிக்கை இருக்கு.
0: அந்த அளவுக்கு பேசுறாங்க பாருங்க, நம்மள எப்படி இருந்த டீம்ல ஒரு காலத்துல மேத்யூ ஏடன், சேன் வாட்சன், ட்வைன் பிராவோனு, ஒரே வருத்தமா இருக்கு சாகுல. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சிகளோட பேசுனதுல புளூக்கில் வந்து விட்டுட்டாரு சாகுல். அடுத்து யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், வேற எங்கேயும் பேசுறீங்க? ஆ ஓகே, அதான் கால் கட் ஆயிருச்சா இல்ல சென்னையோட பிளே ஆஃப் ஹோப்பும் கட் ஆயிருச்சான்னு தெரியல எனக்கு. பாட்டு கேட்டு ஒரு மணிக்கு மேல தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் FM, stay tuned.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பொதுமக்களை பாதுகாப்பதில் திமுகவை போல தாவிக்காவும் தோல்வியடையக்கூடாது என்று அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்ற நாட்களின் எண்ணிக்கைக்கு போட்டியாக கொலைகள் அரங்கேறுவதாக டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அன்றாடம் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு, பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதில் திமுகவை போல தாவிக்காவும் தோல்வியடையக்கூடாது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் அன்றாடம் அரங்கேறும் கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதுதான் அரசு நிர்வாகத்தின் முதல் கடமை என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என தாவிக்கா அரசையும் அதன் முதலமைச்சரையும் வலியுறுத்துவதாக டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் வினாத்தாள் கசிவு எதிரொலியாக தேசிய தேர்வு முகமையில் புதிதாக 4 மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பில் கைதான பெண் பேராசிரியைக்கு 14 நாட்கள் சிபிஐ காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் தாவரவியல் நிபுணராக இருந்த மனிஷா மந்திரி வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரண கர்த்தாவாக செயற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. அவர் தேர்வுக்கு முன்னதாகவே தேர்வு எழுத இருந்த தங்களது பண சதித்திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டிருந்த மாணவர்களை புனேவில் உள்ள தனது இல்லத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் வரவழைத்து அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. இதுவரை 9 பேரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: 2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2025 ஏப்ரல் மாதத்தின் சுற்றுலா வருமானமான 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது 38.8% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 135,643 ஆகும். இதேவேளை 2025 ஏப்ரல் மாதத்தில் 174,608 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையினூடாக 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக ஈட்டப்பட்டிருந்தது. ஐக்கிய அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே நடந்த தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளும் எகிப்தும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் நேற்று 3 ட்ரோன்களை தாக்கியதாகவும் அவற்றில் 2 இடைமறிக்கப்பட்டதாகவும் 3வது பராக்கா ஆலைக்கு அருகிலுள்ள ஜெனரேட்டரை தாக்கியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் பல நாடுகளும் ஐக்கிய அமீரகத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் ஜோர்தான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. அமீரகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அந்நாடு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒற்றுமை மற்றும் ஆதரவை ஓமன் வெளிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது என ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் விரைவாக செயற்பட தொடங்க வேண்டும், இல்லையெனில் அவர்களில் எதுவும் மிஞ்சாது என்று அவர் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் எழுதியுள்ளார். காலம் மிகவும் முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். ஈரான் குறித்து இருவரும் பேசியதாக இஸ்ரேலிய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளாா். உலக சந்தையில் எண்ணெய் விலை கடந்த இரண்டு வாரங்களில் மிக உயர்வை எட்டியுள்ளது. பராக்கா அணுமி நிலையம் மீது நடந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. ஈரான் போருக்கு முடிவு காணும் முயற்சிகள் தடைபட்டுள்ளதாக தோன்றிய நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமி நிலையம் தாக்குதலுக்கு இலக்கானதாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் தொடர்பாக ராணுவ விருப்பங்களை பற்றி ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியதாலும் இன்று எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.26% உயர்ந்து 107.8 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 2% உயர்ந்து 111.4 உள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம வந்து தொடர்ந்து ஐபிஎல் பேசுறதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, எமிரேட்ஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய புது 5 பில்லியன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி வந்து இட் குட் பி த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எமிரேட்ஸ் வந்து ஒரு புது இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி அல்மக்தும் ஏர்போர்ட்டில் தொடங்கவிருக்காங்க. ஸோ 2050 போல மொத்த ஆப்ரேஷன்ஸும் வந்து அல்மக்தும் ஏர்போர்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி பிக்கஸ்ட் ஏர்போர்ட்டாக யூஏயில் இருக்கக்கூடிய மக்தும் ஏர்போர்ட் எமர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 2030லேருந்து மிட் 2030க்குள்ளேயே ஆக்சுவலாக இந்த இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ஒரு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து அங்கே பார்க்க முடியும். அங்கே இங்கேயே நம்ம வந்து அப்படின்னு பார்க்குறோம்ல, அங்கே வந்து பயங்கரமாக பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த ஃபெசிலிட்டி வந்து 28 ஒயிட் பாடி ஃப்ளீட்ஸை சைமல்டேனியஸாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் பயங்கர பெருசாக இருக்க போகுதுங்கிறது தெரிய வந்திருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இன்றைக்கி நடக்க போகிற சென்னை வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் தோனி ஒன் லாஸ்ட் டைம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா செய்திகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அஸ்வின் ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி அவர் ஆடப்போகிறது கிடையாது, அடுத்த வருஷம் ஆடுவாரா இல்லையங்கிறத அவர் தான் சொல்லுவாருன்னு ஒரு மாதிரி அப்படியே கிரிப்டிக்காக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ எது உண்மைங்கிறது தெரியல, பட் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவனா இன்றைக்கி தலை ஆடுவார் அப்படின்லாம், ஆடுவாரா மாட்டாரா நமக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தலை ஆடுறாரோ இல்லையோ நம்ம இன்றைக்கி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மம்பட்டியான்லேருந்தும் நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து பாட்டு கேட்டு மேட்சுக்கு ரெடி ஆகும்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்க 889-40 கால் பண்ணி சென்னை பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பார்க்கும்போது என்ன நடக்க போகுது, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். கிரிக்கெட் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு, ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன், 89.4
1: brought to you by Jetor verum 9680 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: ராசல் கோரோட்டில் மருகபாமால் பக்கத்தில் டிராகன் மார்ட் போறவையில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கிறதெல்லாம் அங்கே ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி E311 முகேஷ்னா கிட்ட கிசைஸ் பக்கத்தில் முகேஷ்னா 4 கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டு துபாய், அதனால் அங்கே ஸ்லோவாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாத்துலேயுமே ஸ்லோவாக தான் இருக்குது. ஷார்ஜா ரிங் ரோடு, மலையா ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் E11 அபுஷாகரா நோக்கி இல்லை அபுஷாகரிலேருந்து வரும்போது ரெண்டு பக்கமும் ஸ்லோவாக இருக்குது. S103 டுவர்ட்ஸ் ஜுபைல் ரோலா, அதே மாதிரி கசிமியாவில் வந்து ஃபுல்லாக கிங் ஃபைசல் ரோடு S116 அங்கெல்லாம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ஷார்ஜாக்குள்ளே தான் நல்லா வந்து டிராஃபிக்கை பார்க்க முடியுது நம்மளால். அதில் நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்க, அந்த பக்கங்களில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதேமாரி டுவர்ட்ஸ் அஜ்மான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அல்த இது ரோட் தாண்டன உடனேவும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு.
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: ஓகே, என்னென்ன கண்டிஷன்ஸில் சென்னை பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அடுத்த ரெண்டு மேட்ச்சு ஜெயிக்கணும், கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும். அதை தாண்டி குஜராத் வந்து நம்ம கிட்ட தோத்துட்டு நல்ல ஒரு ரன் ரேட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அகமதாபாத்தில் போய் ரன் ரேட்டில் நம்ம ஜெயிக்க போகிறோமே. ஐயோ, ஓகே, நம்மளே விட்டு கொடுத்து பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, ராஜஸ்தான் வந்து வரக்கூடிய மேட்ச்லாம் தோத்தாங்க அப்படின்னா நம்ம கம்ஃபர்டபுளாக மூணாவது இடத்துல கூட முடிக்கலாங்கிற அளவுக்கு நான் பேராசப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்துக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், டாப் டூவில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாய்ப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இன்றைக்கி சென்னை ஜெயிச்சிட்டாங்கன்னா பெங்களூருக்கு டாப் டூவில் ஒரு ஸ்பாட் கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 90 ஸ்பாட் வருது, தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: 91 போடு. 90s not out.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
2: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருகை.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Chillax song of the hour.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ரிலிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கரமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம். மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஜாலியா ஊருக்கு போலாம் இல்ல வெளியே எங்கேயாவது போலாம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: முகமது.
0: எப்படி இருக்கீங்க முகமது?
1: நல்லா இருக்கட்டா.
0: ஓகே சொல்லுங்க முகமது, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஒரு
1: போட்டிருக்காரு.
0: ஆமா, பட் இன்னொரு பத்திரிகையில வந்து இன்னைக்கு தோனி ஆடுவாரு, முதல்வர் விஜய் வந்து மேட்ச் பார்க்க வர போறாரு அப்படினு சொல்லிருந்தாங்க.
1: அவரோட டிக்கெட் ஏதோ சேல்ஸ் கம்மியாயிருச்சு போல, கலப்பி விட்டாங்க.
0: டக்குனு கலப்பி விட்டாங்கன்றீங்க.
1: ஆமா ஆமா,
0: ரைட் முகமது, வா பாப்போம். லெட்ஸ் மேனிஃபெஸ்ட், நம்ம இப்படியா ஜெயிச்சுட்டு நாளைக்கு சந்தோஷமா கண்டினியூ பண்றோம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தேவதை கண்டக்டர்.
0: ஆமா,
1: அதுல உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம் சாங் இருக்கு.
0: உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், அதுவா? ஓகே, அது என்கிட்ட இருக்கான்னு தெரியல.
1: இல்லையா? அது இல்லன்னா அப்புறம் வேற ஏதாச்சும் தனுஷ் பாட்டே போட்டுடுவோம்.
0: தனுஷ் பாட்டே ஏதாவது போட்டுருவா? இந்த பாட்டு தானே மாமா பையன் அதானே கேக்குறீங்க? அது இருக்கும், அதே போட்டுறேன் நான்.
1: அது ஆக்சுவலா வைஃப் கேக்கணும்னாங்க.
0: அப்படியா? சரி, நான் போட்டு விட்டுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் முகமது, ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் மக்களே, நான் இங்கே கிளம்புறேன், மறுபடியும் லீவை வந்து உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி கொடுத்துறேன். 26 முதல் 29 வரை, சாரி 26, 27, 28, 29, எஸ் இந்த 4 நாட்கள் செவ்வாய் முதல் வெள்ளி வரை லீவு அப்படின்னு அனௌன்ஸ் செஞ்சுருக்கிறாங்க MOHRE சைட்லேருந்து. ஸோ திங்கக்கிழமை நீங்களாம் ஆஃபீஸ்க்கு வரணும். திங்கக்கிழமை நைட்டு ஃப்ளைட் போட்டவங்க ரொம்ப லக்கி. ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர், பை பை, சீ டு மோர்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தனியார் துறை ஊழியர்களுக்கு 2026 ஆண்டிற்கான ஈத் அல்லதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே 26 செவ்வாய்க்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்படுவதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. எனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வார இறுதி விடுமுறையாக உள்ள ஊழியர்களுக்கு மொத்தமாக 6 நாட்கள் நீண்ட விடுமுறை கிடைக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணையை நிர்வகிக்க புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய தேசிய கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் நடைமுறையில் ஹோர்மூஸ் நீரிணையை மூடியுள்ளதுடன் அதன் வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கவும் விரும்புகின்றது என்று கூறப்படுகின்றது. அந்த அமைப்பிற்கு பெர்ஷியன் கல்ஃப் ஸ்ட்ரெய்ட் அத்தாரிட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது. தங்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்ட பதிவில் PGSI அமைப்பு ஹோர்மூஸ் நீரிணை செயற்பாடுகள் மற்றும் சமீபத்தைய முன்னேற்றங்கள் குறித்த நேரடி தகவல்களை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: முதலமைச்சரின் செயலாளர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் 4 தனிச் செயலாளர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அண்ணாதுரை, விஷ்ணு ஆகியோருக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவியேற்றார். மே 20 புதுச்சேரி சட்டப்பேரவை கூடுவதாக அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் NDA கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது. இக்கூட்டணியில் இடம்பெற்று வென்ற அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக தேர்வானார். தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உள்ள தரவார அரங்கில் இன்று நடைபெற்றது.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது அரசுக்கும் தொலைநோக்கு பார்வை இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பணவீக்க உயர்வுக்கு அவர்களே பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை சமீபத்தில் உயர்த்தப்பட்டது குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பெங்களூருவில் பதிலளித்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே, இந்த விலை உயர்வை பிரதமர் மோடி தேர்தலுக்கு முன்பே அறிவித்திருந்தால் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அவ்வாறு செய்வது தனக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கின்றார் என்று கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் என்னும் மதிப்பு இன்று மேலும் வீழ்ச்சியடைந்தது. இலங்கை மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று விகித தரவுகளின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் விலை 326.74 ரூபாய் உள்ளது. அதன் விற்பனை விலை 334.26 ரூபாய் பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து நீடித்து வரும் போர் சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள், புதிய வாரம் இன்று உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நல்ல சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. ஈதல்லதான் விடுமுறை எப்போ தனியார் துறையினருக்கு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி திங்கட்கிழமை விடுமுறையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. திங்கள் விடுமுறை இல்லை, செவ்வாயில இருந்து வெள்ளிக்கிழமை வரையிலான 4 நாட்கள் தனியார் துறையினருக்கு விடுமுறை. எனவே அதுக்கப்புறமா வரக்கூடிய சனி ஞாயிறு 2 நாள் 6 நாட்கள் தொடர் விடுமுறையை பெற்றுக் கொள்வார்கள் அப்படிங்கிற அறிவிப்பை அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அரச துறை சார்ந்தவர்களுக்கு திங்கள்ல இருந்து விடுமுறை, பள்ளி மாணவர்களுக்கும் திங்கள்ல இருந்து விடுமுறை. எனவே முன்னாடி 2 நாள், அங்க பின்னாடி வரக்கூடிய 2 நாள் என 9 நாட்கள் விடுமுறை அப்படியே அனுபவிக்க போறாங்க. சரி, இது எப்படியோ தனியார் துறை நமக்கு 6 நாட்கள், அதுவே பெரிய விஷயம் இல்லையா? 6 நாள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விடுமுறையா இருக்கு. எனவே அந்த நாட்களை நம்ம சந்தோஷமா கழிக்கலாம். நிறைய பேர் வந்து ஊருக்கு போறதுக்கு பாக்குறாங்க, ஆனா என்ன டிக்கெட் பிரைசஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, 2 மடங்கு அதிகமா இருக்கு, எப்படி போறது? எனவே நிறைய பேருடைய பயணம் அதை காரணம் காட்டி தடைபட்டிருக்கு. ஆனா நம்ம மது ஆர்ஜி மது மாதிரியான கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை எப்படி நமக்கு சாதகமா, இந்த விலை அதிகரிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, அதை நமக்கு எப்படி கொஞ்சம் சாதகமா மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயற்பட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவோ இந்த விடுமுறை அப்படிங்கிறது சலுகையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். கடந்த 2 நாட்களா சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய பேசுபொருளா இருந்தது ஆனைமங்கலம் செப்பேடு. அது இந்தியாவுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பப்பட்டது என்பதுதான். எனவே இன்றைக்கு நாம இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்றால் என்ன, மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டுக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்ன, இந்த செப்பேடு எதற்காக எழுதப்பட்டது, அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, அது மறுபடி நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை யார் யாரெல்லாம் மேற்கொண்டாங்க, இது சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு நாம பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது இந்த செப்பு தகடுகள்ல வந்து எழுதப்பட்டது. இப்போ ஒரு ஓலைச்சுவடி அப்படி எடுத்தா அது வந்து அதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓலைச்சுவடி அரிச்சு அது இல்லாம போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் மன்னர்கள் அல்லது நல்ல செல்வ வளம் படைச்சவங்க அந்த காலத்தில் தங்களுடைய வரலாறு அல்லது குறிப்புகள் சிலவற்றை, முக்கியமான விஷயங்களை வந்து எழுதி வைக்கிறதுக்காக இந்த செப்பேடுகளை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. கல்வெட்டுக்கள் அதுக்கப்புறமா வந்திருக்கலாம். கல்வெட்டுக்களையும் குறித்து வைக்கிற வழக்கம் இருந்திருக்கு. கல்வெட்டு கூட சில நேரங்களில் வந்து இந்த காலநிலை மாற்றம் இதோடு சேர்ந்து மழை பெஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்னால அதில் எழுதி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ வந்து அழிஞ்சு போகிறது வாய்ப்பு இருக்கு. அந்த செப்பேடு வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கு. எனவேதான் ராஜராஜ சோழன் காலத்துல மாமன்னர் என்னென்ன நன்கொடைகளை செய்தாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நமக்கு வந்து சொல்லி இருக்கு. எனவே அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நாம பேசலாம். சரியா, தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில. அடுத்து வீரா ராஜ வீர பாட்டு வருது, பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா தீமா தீமா பாட்டு வருது. 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.

நாகப்பட்டினம் பகுதி டச்சுக்காரர்களினுடைய ஆதிக்கத்துல இருந்தபோது, அதாவது 1700 காலகட்டத்துல, அங்க ஒரு கிறிஸ்தவ மத போதகராயிருந்த அப்படிங்கிறவர் வந்து இந்த சோழர் கால 21 செப்பேடுகள்ல நெதர்லாந்துக்கு கொண்டு போயிருக்காரு. அந்த காலத்துல இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஆட்சி செய்த காலத்துல, காலனித்துவ ஆட்சி காலத்துல இந்தியாவில கிடைக்க பெற்ற பல இந்த மாதிரியான வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற விஷயங்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா போச்சு இல்லையா? இப்போ இந்த செப்பேடுகள் வந்து அங்கு இருக்க நெதர்லாந்துல லைடன் பல்கலைக்கழகத்துல இருந்த இந்த செப்பேடுகள் பற்றி கிட்டத்தட்ட 14 முன்னர் வந்து இந்தியாவுக்கு தெரிய வருது. எனவே இத்தனை வருஷ காலமா, 14 மேற்கொண்ட முயற்சியின் பலனாக அந்த செப்பேடுகள் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி கைவசம் கிடைச்சிருக்கு. இந்த செப்பேடுகளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் அந்த காலத்துல மற்ற மதங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் அளித்தாரு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமா இந்த செப்பேடுகள் காணப்படுது. இந்த நாகப்பட்டினம் பகுதியில வந்து கிபி 7 காலத்துல பௌத்த மத துறவிகள் வந்து பெரும் வாரியாக அங்கு தங்கியிருந்தாங்க. அவங்களுடைய ஒரு பெரும் தளமாக இந்த நாகப்பட்டினம் நகர் இருந்திருக்கு. அங்கு ஒரு புத்தர் கோவிலும் இருந்திருக்கு. காலப்போக்கில் அந்த கோவில் வந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்போ கிபி 10 காலத்துல கடாரம், அதாவது இன்றைய மியன்மார் நாட்டைச் சேர்ந்த சைலேந்திர குலத்தைச் சேர்ந்த சூளாமணிவர்மன் அப்படிங்கிற மன்னர்

தன்னுடைய நாட்டு வணிகர்கள் வந்து போவாங்க இல்லையா, அவங்க வழிபடுறதுக்காக நாகப்பட்டினத்துல ஒரு புத்தர் கோவிலை அமைக்கணும் அப்படின்னு விரும்பி இருக்காரு. அந்த காலத்துல சோழ நாட்டை ஆண்டு வந்தவர் தான் மாமன்னர் ராஜராஜ சோழன். எனவே அவரிடம் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி ஒரு புத்தவிகாரை அமைக்கிறதுக்கான ஒப்புதலை வந்து வேண்டியிருக்காரு. பெரும் மனது படைத்த ராஜராஜ சோழன் புத்தவிகாரை கட்டிக்கொள்றதுக்கு அனுமதி வழங்கியிருக்காரு. அதற்காக கிபி 1005 நாகையில மன்னர் இசைவு, மன்னர் எந்த இடத்துல நீங்க கோயில் கட்டலான்னு சொன்னாரோ அந்த இடத்துல வந்து கோவில் அந்த விகாரை கட்டுறதுக்கான பணிகளும் தொடங்கி இருக்கு. எனவே இது பற்றி தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தவிர இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை, வரலாற்றில் இல்லாத விஷயங்களை வந்து அந்த செப்பேடுகள் எல்லாம் படிச்சு அதில் உள்ள விஷயங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அவளுக்கென்ற பாட்டு வருது அனிருத் இசையில. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல வந்து பூ பாடல் வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பூ பாடல். ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம பேசலாம். இதழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
8: நிவி,
5: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
9: மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.
10: You are back. Sasa dee dee mama papa, dee dee mama papa, nee nee mama papa, nee nee sasa sa nee da pa ma dee.
11: ரகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 2:37 ஆகிட்டு இருக்கு. நாகப்பட்டினத்துல அந்த 1000 கிபி 1005 கால பகுதியில மன்னர் வந்து ஒரு விஹாரை கட்டுறதுக்காக மியான்மர் மன்னர் சூளாமணி வர்மனுக்கு வந்து அனுமதி வழங்கி இருந்தார் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த கோவில் அந்த விஹாரை கட்டப்பட்டுக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கிருந்த புத்த துறவிகள் 2 பேர் தஞ்சை வந்து ராஜராஜனை சந்திச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் சோழ பெருமன்னர் தன்னுடைய அமைச்சர்கள் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து அந்த புத்த விஹாரையின் தொடர் பராமரிப்புக்காக ஒரு அறக்கட்டளையை அமைக்கிறதுக்கும் முடிவு செஞ்சிருக்காரு. ஆனைமங்கலம் ஊரை நாகப்பட்டினம் புத்த விஹாரைக்கு வரி இல்லாத ஒரு நன்கொடையாக ராஜராஜன் அந்த காலத்தில் வழங்கி இருக்காரு. இந்த விஷயங்கள் தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த செயல்கள் எல்லாமே நிறைவேறியதுக்கு அப்புறமா ஆனைமங்கல பகுதியில் எல்லை கட்டி எல்லைக்கல் நாட்டும் பணி நடந்திருக்கு. இப்படி ஆனைமங்கல அறக்கட்டளை புத்த விகாரைக்காக ஒதுக்கப்பட்டு நாட்டார் அனைவரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட ஒரு ஓலை மன்னன் அவைக்கு வந்திருக்கு. ராஜராஜனுடைய 25வது ஆட்சி காலத்துல தான் இந்த அறக்கட்டளை உறுதி பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இலங்கையில் ஒரு புத்த விகாரை கட்டுறதுக்கும் ராஜராஜ சோழன் வந்து நன்கொடை வழங்கினார் என்ற ஒரு விஷயத்தை வரலாற்றில் நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மற்ற மதங்களுக்கு எப்படி மதிப்பளித்தார் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்றாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு காணப்படுது. தொடர்ந்து நட்புக்குள்ளே பாட்டு வருது. சென்னை 6:28 இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
5: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
11: மேடம் ஒரு நிமிஷம்.
12: எஸ்.
11: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
12: ஹா, நல்லா தெரியுமே.
11: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
11: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
12: எது? மதுவா?
11: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
12: ஓ மை காட், யார் அவரு?
11: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
12: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
12: அட்டிங்க.

0: சரி, மனசு தொட்டு மட்டும் என்ன பாட்டு வேணும்? 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க. என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு ஆனைமங்கலம் செப்பேடு பற்றிய பல விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். 14 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்தியாவுக்கு அது திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி வசம் அந்த செப்பேடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசிடம் கையளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு பேசுறீங்க? சாலமனா?
1: பாலமுருகன்.
0: பாலமுருகன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் பாலமுருகன்?
1: கருத்தம்மா படம் நினைக்கிறேன், அதுல காடு போட்ட காடுன்னு ஒரு பாட்டு.
0: கருத்தம்மா படத்துல இருந்து காடு போட்ட காடு. ஓகே,
1: காடு
0: ஆமா இருக்கு. சரி, அந்த பாட்டு வருது உங்களுக்காக. நன்றி. சரி, அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வரது மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அமீரக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் ஊதியத்தையும் அடுத்த மாதம் முதல் நாளிலேயே கட்டாயமாக வழங்க வேண்டும் என அமீரக மனிதவளம் மற்றும் அமீரக மயமாக்கல் அமைச்சகம் ஒரு புதிய விதியை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஊதிய பாதுகாப்பையும் தொழிலாளர் விதிமுறை பின்பற்றுதலையும் வலுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளது. முந்தைய மாதத்திற்கான சம்பளம் அங்கீகரிக்கப்பட்ட சம்பள பாதுகாப்பு கட்டமைப்பு அல்லது அமைச்சகம் அனுமதித்த பிற கட்டண முறைகள் வழியாக மட்டுமே மாற்றப்பட வேண்டும். குறித்த தேதிக்கு பிறகு சம்பளம் வழங்கப்பட்டால் அது தாமதமான கட்டணம் என கருதப்படும் என்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் திருத்தப்பட்ட புதிய முன்மொழிவு அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளின் தொழில்நுட்ப குழுக்கள் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஒரு நடைமுறையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இது அந்த பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை குறைத்து கடல் போக்குவரத்தை பாதுகாப்பாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாகும்.
2: தமிழக செய்திகள்.
3: ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் இந்த காவல்துறை தற்போது சரியான மெய்ப்பன் இல்லாமல் தறி கட்டு ஓடுகின்றதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு இரண்டு இளைஞர்களை வெட்டி கொன்றுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க வலியுறுத்துவதாக அவர் கூறியுள்ளார். சென்னை முடிச்சூர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த பரத் மற்றும் சீனு என்ற கானா பாடகர்கள் துக்க நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு விட்டு படப்பையில் நண்பர் வீட்டில் தங்கியிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கும்பல் இருவரையும் கொடூர ஆயுதங்களால் குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளதாக அவரை ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் எதிர்வரும் ஜூன் 15 தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கேரள முதல்வராக இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ள வி டி சதீசன் ஜூன் 15 தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முதல்வரான பிறகு அவர் இதற்கான கோப்பில் முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வி டி சதீசன் இன்று முதல்வராக பதவியேற்றார். அவருடன் 20 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கான வரி குறைக்கப்பட்ட போது அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட 1590 கோடி ரூபாய் நட்டத்தை வசூலிப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை ஜூன் மாதம் 27 தேதி அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று ஷிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபிகோன் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட காரணிகளை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை பரிசீலனைக்காக ஜூன் மாதம் 27 தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் வெப்பநிலையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைரா, கசியோரா, பசைரா மற்றும் அல்குவாவில் இன்று 39 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்ந்திருந்தது. அல் வத்பாவில் 21 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
6: ராக் வித் ராஜா.
5: ஸ்டே டியூன்ட்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
4: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு வர?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
4: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
7: Rock with Raja.
3: Brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
2: ரெடியா?
3: ரெடி சார்.
4: நடந்தது,
5: நடந்தது.
2: கேமரா.
5: நடக்கப் போதே.
2: ரோலிங்.
1: Ramani Events presents
6: Rolling Sir
1: Action. 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu naanu en team-u unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
7: We'll be back after a short commercial break.
8: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட் இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest-free EMI pay பண்ணி, திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world-class education, global career opportunities ஓட, international medical degree secure பண்ணுங்க.
2: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest-free EMI pay பண்ணி, திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja, brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணு இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
7: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: Mastroins
3: brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.
4: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 17 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை செயலாளராக அமுதா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை போக்குவரத்து செயலாளராக வள்ளலார் நியமிக்கப்பட்டுள்ளார். நீர்வளத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகூ நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளராக தட்சிணாமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை இணைச் செயலாளராக லட்சுமி பதி நியமிக்கப்பட்டுள்ளார். சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளராக ஏஆர் ராகுல்நாத் நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பதிவுத்துறை தலைவராக ஜி கே அருண் சுந்தர் தயாளன் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை இணைச் செயலாளராக லட்சுமிபதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டுள்ளார். குடிநீர் வழங்கல் நிர்வாக இயக்குநர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளராக சஜன் சிங் சவான் நியமிக்கப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மனு ஒன்றின் மூலம் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதி சாமர சம்பத் தசநாயக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது பிரதிவாதிக்கு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதால் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துமாறு பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பில் 10வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். MBBS, PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. கடந்த மே 3 திகதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக தகவல் வெளியான நிலையில் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய எதிர்வரும் ஜூன் 21 திகதி மீண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக 10வது நபரை சிபிஐ போலீசார் கைது செய்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: சர்வதேச குடும்ப தினத்தை குறிக்கும் வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான கூட்டாட்சி ஆணையம் விமான நிலையங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நுழைவாயில்களில் குடும்ப ஆண்டு என்ற சிறப்பு கடவுச்சீட்டு முத்திரையை அறிமுகப்படுத்தியுள்ளது. IPC துறைமுகங்களுக்கான பொது இயக்குநரகத்தால் மே 15 அன்று வெளியிடப்பட்ட இந்த நினைவு முத்திரை குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்துவதையும் சமூக விழுமியங்களை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடும்ப ஆண்டு 2026 என்ற முன்னெடுப்பை எடுத்துக்காட்டுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: மத்திய கிழக்கு போரினால் வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய் விநியோகம் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வணிக நோக்கிலாத எண்ணெய் கையிருப்புகள் மிக வேகமாக குறைந்து வருவதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் IEA தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் தங்களது மூலோபாய எண்ணெய் கையிருப்புகளை வெளியிட்டு வந்தாலும் எண்ணெய் பற்றாக்குறை குறித்த அச்சம் அதிகரித்து வருகின்றது. வடக்கு அரைக்கோளத்தில் கோடைக்கால பயண சீசன் நெருங்கி வரும் நிலையில் விநியோக தடைகள் நீடித்தால் சில வாரங்களுக்குள் ஜெட் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம் என்று விமான நிறுவனங்களும் எச்சரித்துள்ளன.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட உலக நாடுகளின் பங்குச் சந்தைகள் இன்று சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கின. ஆரம்ப வர்த்தகத்தில் துபாய் மற்றும் அபுதாபி பங்குச் சந்தைகள் இரண்டும் 1% அதிகமாக வீழ்ச்சியடைந்தன. இன்றைய வர்த்தக நிறைவில் துபாய் பிரதான பங்கு விலைச்சூட்டன் 1.2% சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சூட்டன் 1.1% சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சூட்டன் 0.1%, கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சூட்டன் 0.9% சரிந்து வர்த்தகமாகியது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் வர்த்தகத்தை ஆரம்பித்து ஓரளவு உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. சென்செக்ஸ் 77 உயர்ந்து 75,315 நிப்டி 6.45 உயர்ந்து 23,649 வர்த்தகத்தை நிறைவு செய்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
6: Star of the month, actor Ajit Kumar.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: and very very good evening. This is the evening karak with me Arjun Ved on 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station. And yes, Monday again அடுத்த வாரம் வந்துருச்சு. சோ ஒரு மாதம் ஆரம்பிச்சு 18 நாட்கள் முடிந்து விட்டது. ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து போய் பாக்குறேன், டே பாக்குறேன், ஓ 18 ஆயிடுச்சா, 18 ஆயிடுச்சு. சி, நான் வந்து இந்த லாஸ்ட் மந்த் எண்ட் வந்து நான் ஒரு வீடு இருந்த வீடை வெக்கேட் பண்ணி மூவ் ஆன் ஆன வேற வீட்டுக்கு நான் உங்ககிட்ட சொன்னிருந்தேன். அப்போ நான் 18 நாள் ஆயிடுச்சு அந்த புது வீட்டுக்கு போய் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த 18 நாள் ஆனதுனால தான் தெரியுது. ஆனால் எனக்கு லாங் கம்யூட் இருக்கு, ஷார்ஜாலேருந்து வர வேண்டியிருக்கு. ஸோ ஒரு ஹோல் டே ஃபுல்லாக என்னமோ நான் பண்ணுறேன், நிறைய ரொம்ப நேரம் ஒரு நாள் எனக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அதில் ஒரு முக்கியமான திங் வந்து லாங் கம்யூட் தான், ரொம்ப ரொம்ப ரொம்ப நேரம் ட்ராவலில் போகிறதுனால அண்ட் அதுக்காக தயாராகிறது. ஸோ இதிலேயே பாதி போயிடுது. அதனாலேயே ஒரு வீக்கெண்ட் எப்படா வரும்னு காத்திருக்கிற மாதிரியான ஒரு வீக்காக தான் இருக்குது. ஸோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது யாரெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வேலைக்காக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் வே போகிறதுக்காக போகிறீங்களோ அவங்களுக்கு வீக் டேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டேயாக தான் இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் கஷ்டங்கள்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. பக்கத்திலே போயிட்டு வரவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் சுத்தமாக புரியுது. இப்போ நான் உங்களோட ஜாயின் ஆகிருக்கிறேன், பிகாஸ் நானும் அதே கஷ்டத்தில் வந்துட்டேன். அதனால் புரியாது புரியாது. அப்புறம் என்னமோ செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன், அந்த செய்தியும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் மண்டே ஹாலிடே இல்லை போல இருக்கே. அடுத்த மண்டே அப்படியே நம்மளும் ஜாலியாக இந்த வெள்ளிக்கிழமை போய் தூங்கின நம்ம அப்படியே தூங்கி தூங்கி தூங்கி எஞ்சி பார்த்தா தூங்கணும், திருப்பி திருப்பி தூங்குறோம், திருப்பி எஞ்சிக்கிறோம், திருப்பி தூங்குறோம், டயர்டாகிறோம் தூங்குறோம், டயர்டாகிறோம் தூங்குறோம். இந்த மாதிரி வந்து இந்த ஹாலிடே ஓட்டலான்னா நடுவில் ஒரு நாள் நமக்கு வேலை வந்துருச்சு. ஸோ அந்த நாளைக்கு நம்ம வந்து வேலைக்கு வந்து தான் ஆக வேண்டும். ஓகே, லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: இது வந்து ஒரு பக்கம் நல்ல செய்தியா அல்லது இது என்ன மாதிரி செய்தி எனக்கு தெரியல, பட் இட் இஸ் வெரி குட் நியூஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுஏஇ பொறுத்த வரைக்கும் சேலரிஸ் வந்து பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாயிஸ் கிரெடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 15 நாட்கள் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் 15 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு சம்பளம் போட்டுடலாம், அதுக்கு மேலே டிலே ஆனாதான் வந்து அதுக்கான பெனால்ட்டிஸ் வந்து த கம்பெனிஸ் ஹேஸ் டு ஃபேஸ். பட் June 1 அதாவது வரப்போகிற மாதத்திலிருந்து அந்த மாதத்துடைய முதல் ஒர்க்கிங் டேலருந்தே வந்து சேலரி கிரெடிட் ஆகணும். இப்போ June 1 அப்படின்னு வரும்போது June 1 நீங்கள் கண்டிப்பாக கிரெடிட் பண்ணி ஆகணும். முதல் நாள்லேருந்தே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த் கம்பல்சரி சேலரி கிரெடிட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் மந்த்லேயே அந்த வீக்கெண்ட் வருது அப்படின்னு வரும்போது கிரெடிட் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது. அப்படி டிலே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் பெனால்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் எமிராத்திசேஷன் எச்சரிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி இது வரைக்கும் 15 அல்லது 10 இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இனிமே உங்களுக்கு 1ஆம் தேதிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: So back to back 2 பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எஸ், நமக்காக வந்துட்டு இருக்கு. இந்த 2 பாட்டையும் கேட்டு அப்படியே கேட்கலாம் தி ஈவினிங் கரெக்ட் அண்ட் தொடர்ந்து பேசலாம். Stay tuned to 89.4 தமிழ் FM UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் யுவர் அர்ஜுன் வேதா.
3: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: பெரிய பெரிய சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

It's 4:27 on the clock. Good evening, Karak. With me, RJ Niveda. Only on 89.4 Tamil FM. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் எனக்கு ஃபோன் பண்ணி நிவேதா நெமர்க்கா நெமர்க்கான்றாங்க. அவரும் என்னோட சில நண்பர்கள்லாம் நம்மண்ணே நம்மண்ணேங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்னதான் ஆனாலும் எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த நம்பர் அவர் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் கொஞ்சம் எனக்கு அனுப்பி, எனக்கு சில பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன் அப்படின்னு. நான் சொன்ன அம்மா அந்த நம்பர்லாம் எடுப்பாங்களான்னு தெரியாது, மணி இல்லை நீ அனுப்பு, நம்பர்லாம் எடுக்கணும் அவங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பதவி கிடச்சிருக்கு, பொறுப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை அவங்க செய்யணும் அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கேட்டு நான் நம்பரும் கொடுத்துருக்கேன்.

0: இப்படி பலவிதமான விமர்சனங்கள் இந்த படத்துக்காக நாலா பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல வந்து படங்களை பொறுத்த வரைக்கும் அவர் டிரெக்டா காப்பி பண்ண மாட்டாரு, அவர் வந்து கொஞ்சம் சுத்தி வத்தி அப்படி காப்பி பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் பயன்படுத்தி அதுக்கு அவர் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடியதையும் கொஞ்சம் சர்காஸ்டிக்காலாம் வந்து பேசியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் படம் பார்க்கல, அந்த படத்தை பத்தி நான் அப்படி பேசிட முடியாது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, இன்னைக்கு நம்ம ஆரி அவர்கள்ட்ட பேசும்போது அந்த இன்டர்வியூல கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து மில்லனியல்ங்கிறனால உங்களுக்கு சில படங்கள்லாம் பிடிக்கல அப்படின்னு. இங்கே பாருங்க சார், ஜென்சிக்கும் எனக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு எல்லா, நான் பொதுவாக சொல்றேன், மில்லனியல் ஜென்சினோ ஜென் ஆல்ஃபானோ எந்த கேட்டகரியிலையும் எந்த மக்களையும் நான் வந்து பிரிச்சுக்கல. பட் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து என்ன மாதிரி படங்களை நம்ம கொண்டாடுறோங்கிற, எந்த மாதிரி படங்கள் வந்து சரியான படங்கள்ங்கிற புரிதலே இல்லாமல் இது நல்லா தான் இருக்கோ அப்படின்னு நினைச்சு நம்மளே நம்பிட்டு இருக்கோமோங்கிறது தான் என்னுடைய வருத்தமுமே. லைக் நானுமே ஓ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு, அப்போ அந்த அதை ரசித்தோம் அது என்ன. இதில் இப்போ படத்தை பற்றி பேச ஆரம்பித்த உடனே இந்த விஷயம் சொல்கிறேன், நான் எவ்வளோ பேர் இதை வந்து வெளிப்படையாக அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது, பட் நான் ப்ரௌடாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு விசு படங்கள் பிடிக்குங்க. நான் அந்த ஜென்ரேஷனில் பிறக்கலை, அந்த படங்கள்லாம் வந்தப்பெல்லாம் நான் பிறக்கலை, அந்த படங்கள்லாம் வந்து பல வருடங்கள் கழித்து தான் நான் பிறந்திருக்கேன். ஆனாலும் அந்த படங்கள் லேட்டர் நான் ஒரு டிவிலையும் எங்கேயோ பார்த்த டைம்ல எனக்கு பிடிச்சது. அப்புறம் ஹோல் சீரீஸ் உட்காந்து நான் பார்த்தேன், அவருடைய எல்லா மொத்தமான எல்லா படங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன் திங் இட் ஹேட் அ கிளியர் விஷன், அது என்னன்னா வந்து இப்படியும் மக்கள் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க, இவங்களையும் நம்ம சொல்லணும், இவங்களையும் சொல்லணும், இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு யாரையும் நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணி யாரையும் நம்ம வந்து ஒரு சைடாக ஆக்கிட முடியாதுங்கிறது தான் அதனுடைய கருத்தாக இருந்துச்சு. தட்ஸ் வாட் ஐ ரியலி லைக். இப்போ நானே விட்ட பேசிட்டே இருப்பேனால வந்து யான் படத்திலிருந்து என்னுடைய ஃபேவரட்டான பாட்டு முதல் பாட்டாகும், அதுக்கடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பாட்டு உங்களுக்காக வருது கரா திரைப்பாட்டிலேருந்து. ஸ்டேடியூன் 89.4 தமிழ் எஃப்எம். அது கரா இல்லை கரை, எப்படி கர.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: After a short commercial break. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
3: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
4: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. டு ஃப்ரைடே அதாவது டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். திங்கட்கிழமை அதிகபட்சமாக நமக்கு ஹாலிடே இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸ்டில் யாராவது வந்து ஒரு 9 days ஹாலிடே பிளான் பண்ணி வெளியூர்களுக்கு போகிற மாதிரி இல்லை ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று ஆனுவல் லீவில் அதை வந்து கழிக்கிறதுக்கும் அப்படிலாம் அந்த 1 day வந்து ஒரு LOP அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடுறதுக்கும் அந்த வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அதை தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருப்போம், பிளான் எல்லாம் பண்ணியிருப்போம், அதை கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் எந்த பிளானும் இல்லாத நாம ஓகே ஒரு நாள் வேலைக்கு வரும், தொடர்ந்து அந்த 9 days பிரேக்கும் அவ்வளோலாம் தேவைப்படலை, நாங்களும் வேலைக்கு போகிறது தான் விரும்புகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து சனிக்கிழமை கூட பேசிகிட்டு இருந்தோம். 9 days எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து அவ்வளோ லீவ்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணுறோம், வீட்லேயே என்ன பண்ணுறது, எப்படியும் பெருசாக பிளான் இல்லை அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே இருந்துச்சு. ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ் ஆனால் நமக்கு வந்து டியூஸ்டேலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதுக்கப்புறம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைலாம் ஹாலிடே இருக்குது, ஆல்ரெடி வந்து லீவ் தான், வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக 6 days எடுத்துப்பீங்க. அப்படி இல்லை சனிக்கிழமை வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை வேலைக்கு போகணும். ஓகேவா? சரி, லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. Verum 9680 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: அப்போ எந்த பக்கம் உங்களுடைய வண்டி போகுதோ அப்படின்றத நான் பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரைட் நாவ் E311 டுவர்ட் சார்ஜா போகிற லேனில் சிட்டி சென்டர் மிரதீப் கிட்டேருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது டிராஃபிக். அதுக்கப்புறம் அதே மாதிரி பின்சவுகத் மால் கிட்ட, அதாவது சிட்டி சென்டர் மிரதீப் கடந்து இந்த ரவுண்டு போட்டிருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. அண்ட் E11 அலுத்தியாத் ரோடில் அதேரா கிளாக் டவர் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. E11 அலுத்தியாத் ரோட் டுவர்ட் சார்ஜா போகிற லேனில் அண்ட் முக்கியமாக அல்கியாதா மெட்ரோ கிட்ட நல்ல டிராஃபிக் இருக்கு. அண்ட் அல்வாதா ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் நல்ல டிராஃபிக் இருக்கு. அந்த ஏரியா அந்த ஸ்ட்ரீட்டும் கொஞ்சம் சின்னது கம்பேரிட்டிவ்லி அப்படிங்கிறனால அந்த ஏரியாவில் இப்போ வந்து கொஞ்சம் பேக் டிராஃபிக்.
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: பைசா பத்தி பாடணும் அப்படின்னா காசேதான் கடவுளடான்னு ரொம்ப வருஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பாட்டுன்னு எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. பட் கொஞ்சம் மிட்ல வந்த ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு காசு மேலே அந்த பாட்டு, அதுக்கப்புறம் ட்ரெண்டாக மாறின ஒரு பாட்டும் அதுதான், காத்து மேலே காத்து கீழே அப்படின்னு சொல்லி அதை வச்சு லைட்டாக மாற்றினாங்க. ஸோ அந்த சாங் தான் இப்போ உங்களுக்காக வருது. காதலா காதலா படத்துலேருந்து அந்த காலத்தில் வந்து இந்த படம் வந்து ஓடலை, ஏன்னா அவங்களால இந்த காமெடிலாம் புரிஞ்சிக்க முடியல, கிரேசி மோகன் ஸ்டைல் காமெடி. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு இந்த படம் அப்படி இருக்குல்ல. ஸ்டேட் 29.4 தமிழ் எஃப்எம் யூஇஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அட பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அடடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
5: ரிலிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கரமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதி இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் FM.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: சரி சரி, புரியுது ப்ரோ, புரியுது சிஸ்டர். ஓகே, லீவ் இல்லைனா என்ன ரியாலிட்டி? நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். லீவ் இல்லை அது போட்டு மனசை குழப்பிக்காமல் என்ன பண்ணுங்க, 800-8940 கால் பண்ணுங்க. இட்ஸ் 452 அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதன், 89.4 தமிழ் எஃப்எம், யூஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல் யூ, இட்ஸ் 800-8940. சரி, எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னா, உங்கள் மனசில் இப்போ லேஸ் ஆகிறதுக்காக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் ப்ளே பண்ணிடுவேன். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். சையத் பேசுறேன், அபுதாபி இருந்து.
2: அபுதாபி சையதா நீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த ஊரு நீங்க?
3: எனக்கு வந்து துபாய்.
2: உங்களுக்கு துபாயா? அச்சச்சோ, எனக்கு ஷார்ஜாங்க, பக்கத்தூர்.
3: என்ன
2: பாட்டு வேணும்? நீ வருவா என இருங்க, அப்படியே தேடுவோம் நம்ம. என் கூட சேர்ந்து நீங்களும் தேடுங்க. என்னங்க
3: தேட வேண்டியதுதான்?
2: தேட வேண்டியதுதான், எல்லாம் தேட வேண்டியதா. கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. அதாவது இல்லையே, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இனிமேல தேடவே செய்யணுமா? அப்ப உங்களுக்கு இந்த பாட்டு தான் கேளுங்க. அதான் காத்து காத்துன்னு போட்டிருக்கணும், பார்த்து பார்த்து விட. என்ன? ஓகே, தேங்க்யூ சோ மச், பாய். ஸோ எஸ், அந்த பக்கம் நீங்களும் பேச்சுலராக இருக்கிறீங்க, நீங்களும் தேடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்காக தான். ஸ்டேடியம் 89.4 தமிழ் FM.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் உணவின் தரம் சுவை திருப்தி இல்லை என்பது கவனத்துக்கு வந்ததை அடுத்து முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். சென்னையில் 383 மற்ற நகரங்களில் உள்ள 237 அம்மா உணவகங்களை புதுப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தரமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சுவையான தரமான உணவு கிடைக்கவும் ஆணையிட்டுள்ளார். மறுசீரமைப்பு பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கு பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சமையல் உபகரணங்களை கொள்முதல் செய்து சுவையான தரமான உணவை தடையின்றி வழங்கவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் ஜூன் முதலாம் தேதி முதல் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்க மாநில மந்திரி சபையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ள பெண்களும் வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்ப்பதற்காக தீர்ப்பாயங்களை அணுகியுள்ள பெண்களும் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் நிதியுதவியை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: 2026 ஆண்டிற்காக 5% பொருளாதார வளர்ச்சி வேகம் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் மார்ச் மாதத்தின் பின்னர் உலகளாவிய பொருளாதார நிலவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அந்த இலக்கு குறித்து துல்லியமான கணிப்பொன்றை மேற்கொள்வது கடினமாக உள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை ஏற்படுவதற்கு முன்னர் 2026 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 5% மட்டத்தில் காணப்படும் என கணிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் உலகில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஸ்திரமற்ற தன்மை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை திட்டவட்டமாக கூறுவது கடினமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். துபாய் பள்ளிகளுக்கான தரிப்பிட வசதிகளை டிஜிட்டல் மயப்படுத்த உள்ளதாக அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. அமீரகம் முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கான வாகன நிறுத்துமிட சந்தா சேவைகளை நெறிப்படுத்துவதற்காக பாக்கின் நிறுவனத்துடன் துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் ஒரு மூலோபாய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த கூட்டாண்மை மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான வாகன நிறுத்துமிட சந்தா விண்ணப்பங்களை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஒருங்கிணைந்த செயல்முறையை அறிமுகப்படுத்தும். தற்போதைய முறையானது தகுதியை சரிபார்க்க கல்வி நிறுவனங்களின் நேரடி ஒப்புதல்கள் மற்றும் ஆவண சமர்ப்பிப்புகளை சார்ந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரான் இருதரப்புகளுக்கிடையே வேறுபாடுகளை குறைக்க அதிக நேரம் இல்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு முடிவு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஈரானின் திருத்தப்பட்ட புதிய முன்மொழிவை பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் பகிர்ந்துள்ளதாக பாகிஸ்தான் தரப்பை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி ஈரானின் நிலைப்பாடு பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்க தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அந்த விவரங்கள் குறித்து அவர் மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைரா, கசியூரா, மெசைரா மற்றும் அல் குவாவில் இன்று 39 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல் வத்மாவில் 21 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: போகாம வீட்டுல படுத்து
3: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: அடிப்படையில பாக்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து ஸ்கேமர்ஸ் திருப்பியும் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்கலே ஏகப்பட்ட அன்பிலீவபிள் டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்காக அனிமல் டெலிவர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பைசா வாங்கி அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க பைசா ரிசீவ் ஆன உடனே காணாமல் போயிடுறாங்களோ, அவங்க வந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்க வித்தவுட் ப்ரொவைடிங் சர்வீஸ் ரெஸ்பாண்டிங் அப்படின்றத பார்க்குறாங்க நிறைய ஆன்லைனில். ஸோ நீங்கள் வெரிஃபை இல்லாத செல்லர்ஸ் கிட்ட நீங்கள் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைசா போச்சுன்னு சொல்லிட்டு வராதிங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டதா இருந்தாலும் செக் இஃப் இட் இஸ் வெரிஃபைடு ஒன். ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அது எப்படி சரியாக வரும் உங்களுக்கே தெரியணும். மார்க்கெட்டில் இதுதான் அதனுடைய விலை, இந்த விலை இவ்வளோக்கு தான் கிடைக்குங்கிறது நீங்களே அனலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதா துபாய் போலீஸ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கு. அவருடைய அண்ணா குழந்தை அங்க இருந்தது, வந்து பல்லாங்குழி விளையாடலான்னு சொல்லி எனக்கு உட்கார வச்சு விளையாடினா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா என்னுடைய சைல்டுஹுட் முழுக்க கேரளாவில் இருந்தனால அங்க அப்படி ஒரு விளையாட்டு கிடையாது. வெக்கேஷனுக்காக நான் வந்து திருச்சி வந்த புதுசுல ஒன்னோ ரெண்டோ தடவை நான் விளையாடின ஞாபகம் எனக்கு இருக்கு. பட் அது இன்னைக்கு நேற்று விளையாடும் போது எனக்கு இதுதான் விளையாட்டா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்போ என் கூட உட்காந்து தம்பி ஒருத்தர் வந்து அக்கா நானும் இது விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது பெண்கள் தானே விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியாமல் நான் விட்டுட்டு தான் நான் ரியலைஸ் பண்றது எவ்வளோ தப்பான விஷயம்னு. சில விளையாட்டுகள் இருக்கு சின்ன வயசுல பெண் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு ஆண் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இதனால மட்டுமே சில விளையாட்டுகள் விளையாடி இருக்கவே மாட்டோம், அதை பத்தி தெரியவும் தெரிஞ்சிருக்காது. அவங்களே கட்டமைச்சுப்பாங்க, அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க இந்த இந்த விளையாட்டுகள் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் விளையாடணும், இந்த விளையாட்டுலாம் பெண் குழந்தைகள் மட்டும்தான் விளையாடணும். ஸோ அப்படி நான் மிஸ் பண்ண ஒரு விளையாட்டு அல்லது நான் கத்துக்க முடியாம போனது விளையாட முடியாம போன ஒரு விளையாட்டுனா அது வந்து கிரிக்கெட். என்னுடைய அண்ணாக்கள்லாம் விளையாடுவாங்க, ஸோ வேணா வேணா பால் மேலே பட்டுரும் போயிருவாங்க, ரொம்ப ரேஞ்ச் ரிஸ்க்னுவாங்க, அல்லது போயிட்டு நம்ம போய் பால் பொறுக்கி விடணும், பால் எங்கேயாவது போய் அங்கே போய் இருக்கு போய் எடுத்துருப்பா இதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ண ஒரு விளையாட்டு. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் ஜெண்டர் பேஸ்டில் அந்த விளையாட்டை வந்து பிரித்து வச்சதுனால மட்டுமே அந்த விளையாட்டு என்னன்னு தெரியாமல் அந்த விளையாட்டை மிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? ஏன்னா நிறைய பசங்களுக்கு பல்லாங்குழி என்னன்னே தெரியாது, அந்த விளையாட்டு எப்படி விளையாடணுன்னே தெரியாது. ஸோ இதை தான் நம்ம வந்து பேச போகிறோம். டாப்பிக்காக கால் பண்ணுங்க 800-894-0 தி ஈவினிங் கரக்
0: back to back
4: அடுத்து ரெண்டு பாட்டு

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சின்ன வயசு விளையாட்டுகள் அப்படின்னா சின்னது இல்லைங்க, கொஞ்சம் பெருசு. ஒரு சில பேர்லாம் கேங் சேர்ந்துட்டு நம்மளை மட்டும் வேணும்னே பர்பஸா அவுட் ஆக்குவாங்க, பர்பஸா நம்மளை மட்டும் கேப்சர் ஆக்குவாங்க, இந்த மாதிரி வேலை நிறைய பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க கால் பண்ணுங்க. ஒரு சில விளையாட்டுகள் விளையாட முடியாம போனதுக்கான வருத்தம் உங்களுக்கு இருக்கா? நீங்க வந்து ஜெண்டர் பேஸ்டுனால அல்லது பிகாஸ் நீங்க ரொம்ப யங்கா இருந்தீங்க அப்படிங்கறனால ஒரு சில காரணங்களால மட்டுமே அந்த விளையாட்டுகள் விளையாட முடியாம போயிடுச்சு. என் வீட்டில் ரொம்ப பாதுகாப்பா வளர்க்குறோம் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு கூட சில விளையாட்டுலாம் அதெல்லாம் வேண்டாம் நீ விளையாட வேணாம் வீட்டுல இரு அப்படின்னு இருப்பாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பெயர் என்னங்க? ஒண்ணும் கேக்கல. ஹலோ,
3: கேக்குது, எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்,
3: நல்லா இருக்கேன்.
2: சேட்டா எங்க இருந்து? தெலுங்கானாவா நீங்க?
3: ஹைதராபாத்ல
2: இருந்து. மீர் செப்பண்டி அப்படின்னா வராத கால்கள் இப்ப வரும். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க
2: தம்பி பிலால்? எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க
2: சொல்லுங்க. என்ன விளையாட்டு அப்படி மிஸ் பண்ணீங்க?
4: அப்படியே மிஸ் பண்ணனா ரெண்டு விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு இருக்கு சின்ன வயசுல. ஒண்ணு வந்துட்டு பாண்டி.
2: இல்ல, விளையாடாம மிஸ் பண்ணது. விளையாட முடியாம போய் இப்ப யோசிச்சு பாக்க, இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடவே இல்லையா அப்படி?
4: அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கோலி
2: தெரியாது எப்படி விளையாடணும்.

0: வச்சு கொண்டு வர சமயத்துல வந்து லேட முடியாம போயிடுச்சு எனக்கு.
1: ஓகே ஓகே.
0: அது போக தம்பி எல்லாம் சொல்லுவான், அப்போ அங்க இங்க சென்னையில இருந்தேன், அப்ப உங்களை தம்பி ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிலாண்டா அப்படிதானே எனக்கு வெறுப்பாவும் நீ அமைதியா போடா அப்படின்னு.
1: சரி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ
1: சோ மச். ஸோ இந்த கோலி குண்டில் வந்து ஒரு ஒரு பாக்ஸில் வச்சு விளையாடுவாங்க. அது என்ன விளையாட்டு யாருக்கா தெரியுமா? எனக்கு அது பேர் தெரியல. லைக் ஒரு ஒரு ஒரு ஸ்பேஸ் மட்டும் எம்டியாக இருக்கும், நம்ம வந்து அதை வந்து என்னமோ பண்ணணும், ஆனால் எனக்கு மறந்து போச்சு. லைக் இப்போ பல்லாங்குழி எப்படி இது இது எப்படி விளையாடணும் தெரியல, பட் அப்படி ஒரு விளையாட்டு இருக்குங்கிற மாதிரி தான் அந்த கோலியில் ஒரு விளையாட்டு இருக்குது. அது எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாது. யூ நோ, ஜஸ்ட் லெட் மீ நோ. 800-8940 கால் பண்ணுங்க, பேசலாம் விளையாட்டுகள் பத்தி, நம்மளுடைய விளையாட்டுகள் பத்தி. நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க நினைச்சிருக்கலாம்ல செய்து வந்து எங்க ஊரு தாண்டி இந்த விளையாட்டுகள்லாம் வெறுசாவே வெளியிலேயே போகல அப்படின்ற விளையாட்டுகளையும் கால் பண்ணி சொல்லுங்க. 800-8940.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Nekana, 91 pode.
4: 90s not out.

தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா கீழ் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: Brought to you by Basha Bhai Biryani.
2: Ready, sir.
3: Light.
4: நடந்தது
5: நடந்தது
3: கேமரா
4: நடக்க போவது
5: நடக்க போவது
3: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
4: ரோலிங் சார்
0: ஆக்ஷன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: We'll be back after a short commercial break.
7: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் இல்லமா?
8: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
7: சீரியஸ்லி மா?
6: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
1: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
9: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: உங்க
2: டிராஃபிக் சம பீக்ல இருக்கு. ஸோ நீங்கள் வந்து டுவர்ட் ஷார்ஜா போறீங்க. அண்ட் E311 முகமது பின் சாயத் ரோட்ல ஷார்ஜா போற லைன்ல வந்து சிட்டி சென்டர் மிருதீஃப்லாம் நடையாது. அது அல்வர்கால இருந்தே உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மிருதீஃப் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லை, மோசனா ஒன்லையும் அண்ட் மோசனா ஃபோர் கிட்டையும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. சிட்டி சென்டர் அல்சஹியா கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ இப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 கிராஷ் வந்து இந்த E311 ரிப்போர்ட்டாக இருக்கனால ரொம்ப டிராஃபிக் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் E11 வழியாக போகிறீங்க அப்படின்னா தேரா கிளாக் டார்க் முன்னாடிலேருந்தே உங்களுக்கு சம்மர் டிராஃபிக். சிட்டிஸ் அந்த தேரா கிளாக் டார் இந்த ஏரியாவிலேருந்து உள்ள போக அல்வாதா ஸ்ட்ரீட் வரைக்கும் நல்ல டிராஃபிக் இருக்குது. அண்ட் நாதலமர் ரோட்லேயும் நல்ல டிராஃபிக் இருக்குது. அது போக ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது ராஷிதியா கிட்ட. அண்ட் E66 கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. சோ எஸ், திஸ் இஸ் a traffic situation currently. Drive safe.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: ஓகே, கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ, வணக்கம். டாபிக் தெரிஞ்சு நீங்க கூப்பிடுறீங்கன்னா நான் உங்களை இப்ப செக் பண்ண போறேன். ஹலோ, வணக்கம்.
3: சின்ன
2: வயசுல விளையாட முடியாம போன விளையாட்டுகள் சிலம்பாட்டம். எப்பா முடியல? உங்க பேர்
3: என்ன?
2: விளையாடுமா? தெரிஞ்சுக்க

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணு இல்லடா தம்பி,
5: மேலும் சென்றடையுங்கள்.
6: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா?
2: வெறும்
7: ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனச காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: ஒன்னையும் பயப்படி காட்டிங் காரக் பிரசன்டெட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
1: அஞ்சு மணி 53rd நிமிஷம், கால் பண்ணுங்க 800-8940. ஸோ எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் விளையாடினதே இல்லைங்க, ஒரு ஆசைங்க, ஒரு ஏக்கங்க, ஆனால் அந்த விளையாட முடியலைங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த கிளாஸ் கொடுத்து கற்றுக்கிற விளையாட்டுக்கெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் பேசிக்கான விளையாட்டுலாம் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் நிவி, குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? உங்கள் பெயர்?
2: நல்லா இருக்கேன் நிவி. என் பேர் ஸ்ரீவித்யா.
1: ஸ்ரீவித்யா,
2: ஒரே ஒரு ஓட்டம் மட்டும்
1: இருக்கும்.
2: பல்லாங்குழி
1: கூட அப்படிதான் இல்லையா? சந்தேகங்களை கேட்கறதுக்காக நீங்க தெளிவா இருக்கிறீங்க, தயாரா இருக்கிறீங்க. I'm very happy about it. ஸோ பல்லாங்குழி எப்படி விளையாடணும் நேற்று நான் கத்துக்கிட்டேன்னா, ரெண்டு சைடு இருக்கும், ரெண்டு சைடுமே ஸ்டார்டிங் ஒன்றுனா அப்படியே போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறமா த லெஸ் யூ ஹேவ் மிஸ் த மோர் காயின்ஸ் யூ ஹேவ் யூ வில் வின் அண்ட் த கேம் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது வந்து அதுக்கு ஸ்டாப் எண்ட் கேம்லாம் கிடையாது, அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருக்கும். வித் இருக்கிற காயின்ஸ் வச்சு நீங்கள் விளையாடி விளையாடி விளையாடி அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட காயின்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து கிராப் எல்லா காயின்ஸையும் எடுக்கணும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா விளையாடணும், அதுதான் அந்த விளையாட்டு. ஓகே, வினை தாண்டி ஒரு பயப்படத்துல இருந்து பாட்டு வரது. ஸ்டேட் 89.4 தமிழ் FM. 6 மணிக்கு மேல வேறொரு டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டேட்

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ் மணிபாலன். தமிழக செய்திகள்.
2: வரலாற்று சிறப்புமிக்க லெய்டன் செப்பு தகடுகளை நமது தாய் நாட்டிற்கு வெற்றிகரமாக மீட்டுக் கொண்டு வந்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த விலை மதிப்பற்ற சோழர் கால கல்வெட்டுகள் தமிழ் நாகரிகத்தின் பெருமை மிக்க சின்னமாகவும் மாபெரும் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் நிர்வாக மேன்மைக்கும் தமிழ் மக்களின் கடற்சார் பெருமிதத்துக்கும் உரியவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவை திரும்ப ஒப்படைக்கப்பட்ட இந்த தருணம் ஒவ்வொரு தமிழருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் அளவற்ற பெருமிதம் அளிக்கும் தருணமாகும் என்று எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளத்தில் எதிர்வரும் ஜூன் 15 தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கேரள முதல்வராக பதவியேற்றுள்ள வி டி சதீசன் ஜூன் 15 தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். முதல்வரான பிறகு அவர் இதற்கான கோப்பில் முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வி டி சதீசன் இன்று முதல்வராக பதவியேற்றார். அவருடன் 20 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பாராளுமன்ற விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள யுத்த வீரர்கள் நினைவிடத்தில் இன்று நடைபெற்ற ஒத்திகை பணிகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவாங்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளை தேசிய யுத்த வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி தலைமையில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு பாராளுமன்ற விளையாட்டு மைதானத்தின் யுத்த வீரர்கள் நினைவிடத்துக்கு அருகில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான ஒத்திகை பணிகள் இன்று நடத்தப்பட்டன. இந்த ஒத்திகை பணிகளும் நாளை நடைபெறவுள்ள பிரதான நிகழ்வுக்கான ஏனைய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவாங்ச உள்ளிட்ட சுமார் 35 பேரடங்கிய குழுவினர் ஒத்திகை பணிகளுக்கும் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கும் இடையூறு ஏற்படும் விதத்தில் செயற்பட்டுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கு 2026 ஆண்டிற்கான ஈத் அல் அதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே 26 தேதி செவ்வாய்க்கிழமை முதல் மே 29 தேதி வெள்ளிக்கிழமை வரை ஊதியத்துடன் கூடிய 4 நாட்கள் விடுமுறை வழங்கப்படுவதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதி விடுமுறையாக உள்ள ஊழியர்களுக்கு மொத்தமாக 6 நாட்கள் நீண்ட விடுமுறை கிடைக்கும். இதேவேளை அரசு துறை ஊழியர்களுக்கு இந்த பண்டிகையை முன்னிட்டு 5 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுடன் இணைந்தால் அரசு ஊழியர்கள் மொத்தமாக 9 நாட்கள் நீண்ட விடுமுறையை பெறுகின்றனர். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான பணிகள் ஜூன் 1 தேதி மீளத் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்க புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் நடைமுறையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதுடன் அதன் வழியாகச் செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கவும் விரும்புகின்றது. அந்த அமைப்பிற்கு பெர்சியன் கல்ஃப் ஸ்ட்ரெய்ட் அத்தாரிட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது. தங்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் பிஜிஎஸ்ஏ அமைப்பு ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் செயற்பாடுகள் மற்றும் சமீபத்தைய முன்னேற்றங்கள் குறித்து நேரடி தகவல்களை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலையில் சிறு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1.74% சரிந்த உருபி பாய்க்கச்சா எண்ணெய் விலை $103.6 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் உருபி பாய்க்கச்சா எண்ணெய் விலை 1.28% சரிந்து $107.9 உள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: And welcome to the third hour of the evening Karak with me RJ Niveda only on 89.4 Tamil FM. எப்பவுமே எனக்கு நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு மட்டுமே நடக்கிற பிரச்சனையானு எனக்கு தெரியல, வேற யார்ட்டையும் கேட்கணும், உட்காந்து கேட்கணும். நான் ஒரு டாபிக் சொல்றேன்னா அது உங்களுக்கு புரியறதுக்குள்ள அந்த அவரே முடிஞ்சு போயிருது. அந்த மாதிரி விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு கடைசியில யாருக்குமே அப்படி ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய விளையாட்டுகளே உங்களுக்கு தெரியல, அதனாலதான் இந்த விளையாட்டுல நம்ம மிஸ் பண்ண ஃபீலே உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகளை நீங்க விளையாண்டீங்க, அந்த விளையாட்டு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அதுல சில விளையாட்டுகள் மட்டுமே ஞாபகத்துல இருக்கு, அதை மட்டுமே எனக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குழந்தைங்க, உங்க குழந்தைங்க அல்லது உங்களுக்கு அப்புறம் இருக்க ஜெனரேஷன்ஸ் விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் பார்த்து நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம், இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ்லி உங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸ் விளையாடும் போது உங்களை சேர்த்துக்காமல் இருந்திருக்கலாம், இதெல்லாம் ஒரு கதை. பட் கண்ணு முன்னாடி இந்த விளையாட்டெல்லாம் நமக்கு அது வாய்ப்பே கிடைக்கலையே, என்னன்னு கற்றுக்கக்கூட வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது மேபி எஸ் அப்படி ஒன்று உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அது இப்போ தேவையில்லை. இப்போ என்னோட மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு ஏன் மண்டே ஹாலிடே இல்லை அப்படிங்கிறது என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும், எல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம வந்து யூஏ அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுப்போம். முன்னாடி இருந்தது கம்பேர் பண்ணும் போது நேத்துக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, வெளியிலேயே போக முடியல அப்படின்றது வெதர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. நேத்தோட இன்ஃபேக்ட் நேற்று சாயங்காலம் நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு 700 meters நடந்து போகும்போது எனக்கு பெரிய ஒரு சூடு, ஐயோ நடக்க முடியல அந்த ஃபீல்லாம் இல்லை. ஒரு 4-5 மணிக்கு தான் நடந்தேன், பெருசாக ஃபீல் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கும் பெரிய வெயில் ஒன்றும் ஃபீல் ஆகலை, அதே மாதிரி நாளைக்கும் பெரிய அளவில் இருக்காது, ஒரு ப்ரீஸி கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் மதியான வேலைகளில் கூட வெளியில் அப்படி நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹை ப்ரெஷர் சிஸ்டம்னால ஏற்படக்கூடிய விஷயம்தான், அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் சம்மருக்குள்ளே நம்ம என்ட்ராக ஆரம்பிச்சிருவோம், அதுக்கும் தயாராக இருங்கன்னு சொல்கிறாங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு எஸ் மிஸ் லோக்கல் படத்துல இருந்து முதல் பாட்டும், அதுக்கப்புறம் சூத்துக்கவும் படத்துல இருந்து இரண்டாவது பாட்டும். நம்ம காசு பத்தி பேச ஆரம்பிச்சப்போ ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப பழைய பாட்டு ஒன்று, காசு தான் கடவுளடா வந்தது, அதுக்கப்புறம் காசு மேல அந்த பாட்டு வந்தது. ஸோ அப்புறம் ஒரு ட்ரெண்ட்ல இருந்த ஒரு காசு பாட்டு தான் இப்போ சூதுக்கவும் படத்துல இருந்து உங்களுக்காக. ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம், யூஏஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், நான் உங்க ஆர்ஜன் வேதா, அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக்.
0: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: Hey dude.
3: Hi Anthony.
2: What's up? What's happening?
3: Nothing much da.
2: So sad.
3: Kuchaku kuchaku kuchaku kuchaku kuchaku na ji kuchaku.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
9: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
10: Offer valid till 31st May.
11: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
12: செழித்தையும் தமிழில்.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் க்ரீட்டிங் கார்டு டே. அம்மா யாராவது அதை பற்றி கவனிச்சிருப்போமா? கவனிச்சிருக்க மாட்டோம். நான் கவனிச்சேன். 6:24 ஆன் த கிளாக் அண்ட் வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக்ட் உமித் மே ஆர்ஜி நிவேதா ஆன் லியோன் 89.4 தமிழ் எஃப்எம். சரி, கால் பண்ணுங்க 800-8940. இந்த க்ரீட்டிங் கார்டு கொடுக்குற பழக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு போச்சு. அண்ட் கார்டு கொடுக்குற அந்த பழக்கங்களும் மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக் கார்டு நீங்கள் யாருக்காவது அனுப்பியிருக்கிறீங்களா? எனக்கே தெரிஞ்சு நானே அனுப்பின மாதிரி இல்லை. மெயிலெல்லாம் வந்து ஒன்று அனுப்புவோம், முன்னாடி அனுப்புவோம். லைக் தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், ஈதலதா வாழ்த்துக்கள், ரமதான் வாழ்த்துக்கள், இப்படிலாம் நம்ம அனுப்பின ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கும். எனக்கு இல்லை, நான் யாருக்கும் அனுப்பினதில்லை. பட் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்களா? அல்லது லாஸ்ட்டாக எப்போ ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒருத்தங்களுக்கு கொடுத்த ஞாபகம், ஒரு கார்டில் விஷ் பண்ண ஞாபகம் கடைசியாக எப்போன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேசலாமா? 800-8940 கால் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், உங்க பெயர்?
3: என் பேரு சதாம்.
2: சதாம், நீங்க தினமும் கால் பண்றீங்களே?
3: தினமும் உண்டாவர் லக்காவுல
2: லக்கா விழுகுது. வாழ்த்துக்கள்.
3: ஓகே மேடம். மேடம், இந்த சிஎஸ்கே விளையாடுது மேடம், இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பாட்டு போட்டிருக்க மேடம்.
2: அத்தா அம்மாடியோ, எனக்கு இன்னைக்கு முழுக்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்கு போல இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி வேற ரேடியோ கேட்டுட்டு இருந்தீங்களா?
3: இல்ல இல்ல
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் பாட்டு போடுறேன் உங்ககிட்ட சொன்னா? வணக்கம். உங்க பேர்? ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்க?
3: நீங்களும்
2: அதேதான் போறீங்க?
3: இல்ல இல்ல, எனக்கு நீங்க கேட்ட உடனே எனக்கு சிலதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த இமெயில் ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து நம்ம அந்த டைம்ல எல்லாம் இந்த வாட்ஸ்அப் அந்த மெசேஜஸ் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இமெயில் வந்த புதுசுல நம்ம வந்து அப்ப கல்ஃப்ல இருக்கும் போது இங்க இருந்து எடுத்த போட்டோஸ் அனுப்புறது,
2: அந்த போட்டோ டவுன்லோட் ஆக 2 நாள் ஆகும்.
3: அது திருப்பி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு திருப்பி இமெயிலே அனுப்புறது.
2: ஓகே, அப்படிதான் பொண்ணு பாக்குறதுக்கு போட்டோ அனுப்பிச்சிங்களா?
3: இல்லங்க, பொண்ணெல்லாம் நாங்களே பார்த்தாச்சுங்க. எங்க போட்டோ எல்லாம் இங்கேயும் போலங்க, பொண்ணுங்க இல்லடா.
2: அப்புறம்
3: லவ் மேரேஜ்
2: பண்ணுவோம். லவ் மேரேஜ்,
3: அதனால அந்த போட்டோஸ் வந்து 100ல் 1 இருக்கிறது இல்ல 10ல் 1 இருக்கிறது அந்த வேலையே இல்ல.
2: நம்மளே பார்த்து நம்ம தேர்ந்து பெண்ண தேர்ந்தெடுக்கிறோம், கல்யாணம் பண்றோம்.
3: அல்ஹம்துலில்லாஹ், அது நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு.
2: ஓ கிரேட், ரொம்ப சந்தோஷம்.
3: அதே மாதிரி இந்த கிரீட்டிங்ஸ் பத்தி கேட்டீங்க, அந்த 1998-2000 அந்த கிரீட்டிங்ஸ் தான் எல்லாருக்குமே. இந்த நியூ இயர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இதெல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் எல்லாம் வந்து இந்த ரம்ஜானும் சேர்ந்து வந்துடும். ஓகே, அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அனுப்புறது, அது அந்த டைம்ல வந்து 10 ரூபா 12 ரூபா தான் இந்த கார்டு கிரீட்டிங்ஸ். அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு தான் அப்ப எல்லாருக்குமே
2: அனுப்பிட்டீங்களா?
3: அப்ப எங்க அக்கா வீட்டுக்காரு, ஏன்டா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் தெரியாங்கிற மாரி என்ன போன் பண்ணி கேட்டாரு. அப்ப அந்த 1 ரூபாய் காயின்லதான் போன் பண்ணி அந்த கார்டு ரிசீவ் பண்ணிட்டீங்களான்னு வேற கேக்குறது, கிராஸ் செக் பண்றது.
2: ஓகே, தேங்க் யூ.
3: ஓகே, அது ஒரு நல்ல டைமா இருக்கு.
2: சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
3: சையத்
2: அகமது. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து எனக்கு டாபிக்ல ரிலவென்டா பேசின ஒரே ஆள் நீங்க தான். இப்ப ஏதாவது பாட்டு வேணா கேட்டீங்க, நான் போட்டு விட்டுறேன்.
3: போடுங்க ஒரு நல்ல ஒரு லவ் சாங்கா போட்டு விடுங்க.
2: லவ் அடிக்கிற வெயிலுக்கு காதல் பாட்டா அச்சோ.

0: இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor 1982 la irundhu Danya refrigeration oda mukkiyamaana angam
2: JM brand AC da
1: JM brand AC da
3: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
4: net board meeting la oruthru ipdi engum edhilum AI payanpaduthina namma vanigathin tharavugal ellam enga seemikapadum appdin kekkuraaru avlodhan IT thalaivar nidhi thalaivara paaka nidhi thalaivar CEO paaka CEO vaanatha paakuraaru ana ivangala maadhiri neenga vaanatha paaka thevilla ungakitta Zoho irundha mattum podum eppadi
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
6: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
7: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
7: ரிலாக்ஸ்டா கண்ணா, ID புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது?
8: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ID ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: சில நேரங்களில் உங்ககிட்ட வேண்டுகோள் தான் விடுக்க முடியும், என்னால் வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. இட்ஸ் 6:40 அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் காரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இந்த கார்டு அனுப்புகிற ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது லேட் 90s அண்ட் 2000s இருந்தது. அதுக்கு பிறகு என்றைக்கு வந்து இந்த இன்டர்நெட் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் வாட்ஸ்அப்லேயே பகிர தொடரும் போது இந்த கார்டு கலாச்சாரம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன் சில பேர் கார்டு கொடுக்கறது, அதுவும் ஹேண்ட் ரிட்டன் கார்டெல்லாம் கொடுக்கறது நான் பார்த்துருக்கேன். அதுக்கான ஒரு அழகு இருக்கதா செய்த ஒரு ஓரமாக ஒரு அழகியல் அதில் இருக்கு. ஸோ லாஸ்டா நீங்க எப்போ இந்த கார்டு கொடுத்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கு? மேபி நீங்க இந்த ரீசென்ட் டைம்ல கார்டு கொடுத்தவங்களாக கூட இருக்கலாம், நாங்க இப்பயும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களா கூட இருக்கலாம். பட் லாஸ்டா எப்போங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம். அதாவது நான் இப்போ போற பொங்கலுக்கு ஒரு கார்டு அனுப்பி விட்டேன் மேடம் ஃப்ரெண்டுக்கு.
2: அப்படிங்களா?
3: நினைக்கிறேன்
2: ஒரு பிரபு படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்கு அடுத்து வருது. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச். என்ன பண்ற சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம். உங்க பேர்?
4: ரியாஸ் கிருஷ்ணா. ஹவ் ஆர் யூ? இருக்கீங்க.
2: உங்க பேர் என்ன?
4: ரியாஸ்.
2: ரியாஸ். என் பேர் என்ன?
4: சாரி, நிவேதா.
2: இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் எனக்கு சுத்தி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
4: சாரிங்க.
2: ஓகே ரியாஸ், சொல்லுங்க. Yes, regarding last time எப்போ நீங்க கார்ட்ஸ் சென்ட் பண்ண ஞாபகம் உங்களுக்கு? Thank you Riyaz, thank you so much for calling. ஓகே, அப்படியே இந்த டாப்பிக்கையும் வைண்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் என்ன பாட்டு வேணும்னு கேட்குறீங்களோ, இவ்வளோ நேரம் நிறைய பேர் கால் பண்ணி பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுனீங்க இல்லையா? ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா இப்போ ஒரு பாட்டு வருது, இந்த பாட்டுக்கு பிறகு நான் திருப்பி வருவேன், அப்போ நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன். அந்த ஸ்டேட் ஒன்று 9.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் உங்கள் அர்ஜுன வேதா, அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக்.
5: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள்.
5: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
7: பெரிய பெரிய
8: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: என்னங்க இது? நான் ஒரு வீடியோ பார்த்தா, அந்த வீடியோவில் அந்த வீட்டோட பால்கனி, அதாவது இட்ஸ் ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட், அதோடைய பால்கனி வந்து அந்த அந்த ஸ்டூடியோட பெருசாக இருக்கு. எனக்கு புரியலையே, பால்கனியில் தங்கிட்டு ஸ்டூடியோ சும்மா சாமான் போட்டு வச்சுக்கிறதா? ஆ ஓகே, விடுங்க. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும்போது அதை அப்படி இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள், அதை நான் வந்து ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கிறேன். 6:53 ஆன் த கிளாக் நீங்கள் கால் பண்ணுங்கள். 800-8940 உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இப்போ கேளுங்க. பாட்டு வேணால் இப்போ கூப்பிடுங்க. பாட்டு தானே வேணும், போட்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர்?
2: ஸ்ரீனிவாசன்.
1: ஸ்ரீனிவாசன், சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசன், என்ன பாட்டு வேணும்?
2: கரைக்கால்
1: கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதுதானே, அது பேர் என்ன, இந்த டெலிவிஷன்ல ஒரு சேனல்ல நம்ம எஸ்எம்எஸ்ல நம்ம பேர்லாம் வருமே,
2: மயிலாடுதுறை
1: பக்கத்துல. ஓகே.
2: அப்புறம் மெயினான எப்படின்னா, நான் வந்து என்னோட பாலிடெக்னிக் முடிச்சுட்டு சென்னைக்கு போவேன். நான் சென்னையில போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நீ போயிட்டு போன்லாம் கிடையாது எங்க ஊர்ல. அப்போ வந்து ஒரு போஸ்ட் கார்டுல வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நீ இறங்கணும்னு பக்கத்துல இருக்க போஸ்ட்ல அதை போட்டு போயிடு அப்படிம்பாங்க.
1: தேங்க் யூ, ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசன், ரொம்ப நன்றி. என்டயர் டேல வந்து நீங்கள் ஒருத்தர் தான் ஒழுங்கா டாபிக்ல, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், அப்புறம் நீங்க. தேங்க் யூ ஸோ மச். கண்டிப்பா பாட்டும் கிடைச்சிருச்சோ உங்களுக்கு, விஷயமும் நடந்துருச்சு. ஸோ எஸ், நானும் ஹாப்பி, அவரும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. நம்ம வந்து 7 o'clock மேல ஒரு கேம்ல சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottumittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். கோவை இருக்கூர் அருகே 13 வயதே ஆன பள்ளி சிறுவன் நண்பர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மனதை பதைப்பதைக்க வைக்கின்றது என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பெற்றோர் நம் பிள்ளைகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். குழந்தைகள் எதை பார்க்கின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள் என கண்காணித்து அவர்களிடம் ஏற்படும் உளவியல் மாற்றங்களை அறிந்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். பள்ளியில் மாணவர்களுடன் அதிக நேரம் செலவிடும் ஆசிரிய பெருமக்களும் அவர்களின் கல்வி அறிவோடு பொறுமையையும் அன்பையும் மனதில் விதைக்க வேண்டும் என்பதையே இந்த கொடிய நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம் மாநிலத்தின் வருங்காலமே குழந்தைகள்தான். அவர்களை பொறுப்புடன் வளர்த்தெடுப்பது நம் அனைவரின் சமூக கடமை என்று அவர் கூறியுள்ளார். 1 முதல் 3 வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்ட புத்தகங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். ஏற்கனவே திட்டமிட்டபடி மே 20 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு எதிரொலியாக தேசிய தேர்வு முகமையில் புதிதாக 4 மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பில் கைதான பெண் பேராசிரியைக்கு 14 சிபிஐ காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் தாவரவியல் நிபுணராக இருந்த மனிஷா மந்திரி வினாத்தாள் கசிவுக்கு முக்கிய காரண கர்த்தாவாக செயற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. அவர் தேர்வுக்கு முன்னதாகவே தேர்வு எழுத இருந்த தங்களது பண சதி திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டிருந்த மாணவர்களை புனேவில் உள்ள தனது இல்லத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் வரவழைத்து அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 10வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ள இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மனு ஒன்றின் மூலம் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதி சாமர சம்பத் தசநாயக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது பிரதிவாதிக்கு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதால் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துமாறு பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். ஐக்கிய அமீரகத்தில் தனியார் துறை நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் ஊதியத்தையும் அடுத்த மாதம் முதல் நாளிலேயே கட்டாயமாக வழங்க வேண்டும் என்ற விதியை ஐக்கிய அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விதி 2026 June 1 முதல் அமலுக்கு வருகின்றது. இந்த நடவடிக்கை ஊதிய பாதுகாப்பையும் தொழிலாளர் விதிமுறை பின்பற்றுதலையும் வலுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளது. முந்தைய மாதத்திற்கான சம்பளம் அங்கீகரிக்கப்பட்ட WPS எனப்படும் ஊதிய பாதுகாப்பு கட்டமைப்பு அல்லது அமைச்சகம் அனுமதித்த பிற கட்டண முறைகள் வழியாக மட்டுமே மாற்றப்பட வேண்டும். குறித்த தேதிக்கு பிறகு சம்பளம் வழங்கப்பட்டால் அது தாமதமான கட்டணம் என கருதப்படும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கூறியுள்ளார். போரை நிறுத்துவதற்கான ஈரானின் திருத்தப்பட்ட புதிய முன்மொழிவு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளின் தொழில்நுட்ப குழுக்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஒரு நடைமுறையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். அது பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை குறைத்து கடல் போக்குவரத்தை பாதுகாப்பாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்துள்ளார்.
0: Business update.
1: Brought to you by Zoho.com.
4: உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.98% உயர்ந்து 4,575.3 உள்ளது. அமெரிக்க சந்தையில் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. இன்று காலை 547.25 இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 551.25 உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 506.75 இருந்து 510.50 உயர்ந்துள்ளது.
0: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: And welcome back, Evening Karak with me, Arjun Veda. Yes, it is the final hour of the Evening Karak. அதாவது நேரம் அப்படியே 7 மணி கடந்த உடனே எனக்கு 1 மணி நேரம் கடைசி நேரத்தில் நான் அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு போகிறேன் அந்த ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும்ல. அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறதாங்க எனக்கு சந்தோஷம். எப்படி பிரியா மாதிரி நானும் சூப்பராக சொன்னேன், அப்போ தான் பிரியா சொன்னாங்க 8 மணிக்கு தான் நான் கடையை திறக்கணும், நீங்கள் அதுக்கு முன்னாடி கடையை சாத்திட்டு கிளம்புவீங்க அப்படின்னு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு இன்ஸ்டாகிராமில், டிஎம். யூஏஇங்கிறீங்களே அது எங்கே இருக்குது அப்படின்னு. நான் அவருக்கு வந்து மேப்பு போட்டு அனுப்பணும் இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஆர் வித் யூஏ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ இதில் தான் நெருங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு இந்த மெஹந்தி அழகழகான ஹென்னா போடுறதுக்கு ஆசை இருக்கும். பட் ஹென்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய, அதாவது டக்குன்னு கையில் கலர் பிடிக்கக்கூடிய இந்த ஹென்னாலாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்டான கெமிக்கல் எல்லாம் கலந்துருக்கனால எந்த அளவுக்கு கலர் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், டக்குன்னு பிடிக்கணும், அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடியது கைகளில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவானது கிடையாது அப்படின்னு டாக்டர்ஸ் வார்ன் பண்ணுறாங்க. ஸோ பியூர் ஹென்னா, அதாவது பியூர் மருதான இலைகள் கிடைச்சா மட்டுமே வாங்கி அது நீங்கள் கைகளுக்கு பயன்படுத்துங்க. அப்படி அல்லாத பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் அதை தவறுங்க. அதுலேயும் இந்த பிளாக் ஹென்னாலாம் முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையானது கிடையாது, அது ஏதுவானது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யுவையில் நிறைய பேர் வந்து அந்த ஹென்னா போடுறதுனால வரக்கூடிய அலர்ஜிக்காக டாக்டர்ஸை விசிட் பண்ணுறாங்களாம். பொதுவாகவே 3 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் நிறைந்த ஹென்னாக்கள் பயன்படுத்தக்கூடாது. அண்ட் மருதாணியுமே வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு மெஹந்தி மருதாணி போடணும் அப்படின்னா நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் மெஹந்தி, அதாவது மருதாணி இலைகளை வாங்கி அரைச்சி அதை கைகளுக்கு போடுறது மட்டுமே ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் தற்பொழுது டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கு.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: And one more thing, ஸோ இதை நான் சொல்லணும் உங்ககிட்ட, பிகாஸ் இப்போது சம்மர் நெருங்கிட்டு இருக்கு, நம்ம ஏசிக்குள்ளேயே இருக்கும், நமக்கு தண்ணி தாகம் அப்படிங்கிறது எடுக்கிறது குறைவாக இருக்கும், பெருசாக நம்ம டயர்ட் ஆக மாட்டோம், அன்லஸ் நம்ம வெளியில் போகும்போது நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சோம்பேறி ஆக ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஏசி நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வின்டர் இந்த டைம்லையாவது வின்டர் அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்காக, அந்த வின்டர் என்ஜாய் பண்ணுறதுக்காகவாது வெளியில் போவோம், வாக்கிங் போவோம், நடப்போம். இப்போ வெளியில் போனால் சூடு அப்படிங்கிற பயத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், இருந்திருந்து இன்னும் சோம்பேறி ஆக ஆரம்பிச்சிருவோம். இருந்திருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகுறது தெரியாமல் டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நிறைய குடிங்க, சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வீட்லேயே பண்ணுங்கள். இப்போ ஜிம்லாம் நீங்கள் போவீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள், விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உடலுக்கு தேவையான எஸ் எக்ஸசைசஸ், அதாவது ஒரு மூவ்மெண்ட், பாடிக்கு தேவையான மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருங்க. பேக் டு பேக் 2 பாட்டு வருது, வந்ததுக்கு பிறகு, அதாவது 2 பாட்டுக்கு பிறகு நம்ம ஒரு கேம் விளாடலாம். ஸ்டே டியூன்ட், வெடி 9.4 தமிழ் எஃப்எம்.
4: பேக் டு பேக்
5: 2 பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா?
0: என்னது?
4: வெறும் 2 இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back. It's 7:30 on the clock. சரி, ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன்னா மனசுக்குள்ள நான் ஒரு ஆர்டிஸ்ட் மனசுல வச்சிருப்பேன். ஸோ நீங்க ஒரு 10 கேள்வி கேட்டு அந்த ஆர்டிஸ்ட் யாரு நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான இந்த விளையாட்டு. என் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இன்னைக்கு வந்து தேதி வந்து 18. ஓகே, இன்னைக்கு 18 தேதி. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நல்ல சில விஷயங்களோட உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல சில விஷயங்கள், நல்ல சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜாய் அலுகாசுடைய பிக்கஸ்ட் ஜுவல்லரி சேல், விச் கிவ்ஸ் யூ ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்டு, டைமண்ட், பால்கி அண்ட் ப்ரெஷர் ஜுவல்லரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரில் இப்போ ஊருக்கு பிளான் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் வரவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணும் ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டுமே. அதனால உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜாய் அலுகா ஷோரூமை மறக்காமல் விசிட் பண்ணுங்க. எஸ், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்களா, உங்க பெயர்
2: என்ன?
1: ஒரு ஆர்டிஸ்ட் இவங்களை பத்தி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். 10 கேள்வியில நீங்க கண்டுபிடிக்கணும் யார் அப்படின்னு, யார் மனசுல வச்சிருக்கேன்
2: அப்படின்னு.
1: சொல்லிட்டேன் நான், ஆர்டிஸ்ட் சொல்லிட்டேன்.
2: ரெண்டுமே ஸ்டார்டிங் வித் வி
1: இல்லங்க.
2: ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன?
1: அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் கேட்கக்கூடாது. வேற
2: கேள்வி தான் நீங்க கேள்வி கேட்கலாம்.
1: வேற கேள்வி இல்லங்க.
2: வேற கேள்வியா?
1: ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுவா அதுவா அப்படி கேட்கலாம் நீங்க.
2: ஓகே, 2026 ல ஏதாவது மூவி நடிச்சிருக்கா பையா?
1: 2026 இப்பதான வந்துச்சு. இல்ல, எந்த படம் பண்ணல.
3: கராமா துபாய் 90s not out.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
3: திஸ் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரண்ட் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: Welcome back. It's 7:47 on the clock. அதிர்ஷ்டம் எப்போ யார் கதவை தட்டும்னு சொல்ல முடியாது. உங்கள் கதவை கூட அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட்டலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த பண்ணும். நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வேணுமா, 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வேணுமா, ரெண்டில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணும். பிகாஸ் ரீசெண்டாக 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்சிருக்கிற வெற்றியாளர் யார் தெரியுமா? பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய ட்ராவில் நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்களும் 5 மில்லியன் திர்ஹம்ஸ், மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, த யூஏஇ லாட்ரி .ae விசிட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்களும் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் அல்லது மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ்க்கு சொந்தக்காரராக மாற்ற முடியும். ஸோ ப்ராட் யூ பை த கேம் LLC லைசன்ஸ்ட் பை த GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அண்ட் அப்படியே டிராஃபிக் எந்த பக்கம் இருக்குன்னு எட்டி பார்க்க வேண்டிய டைமும் இதுதான். ஸோ இந்த டைமில் நீங்களாம் வண்டி ஓட்டுறீங்களோ அப்போ பாருங்கள் டிராஃபிக் எங்கே
3: இருக்குன்னு. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
2: ஸோ 3311 எடுத்தீங்கன்னா டுவர்ட் சார்ஜா போகிற லேனில் வந்து உங்களுக்கு அல்வார்கா கிட்டிருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அல்வார்கா டுவர்ட் சிட்டிசன் மிரதீப் போகிற வழியில் ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் சிட்டிசன் மிரதீப் கடந்தும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஷுவலாக ஒரு டிராஃபிக் இருக்கும் இல்லைங்களா, நம்ம டுவர்ட் சார்ஜா போகிற லேன் அது இருக்குது. அண்ட் மோய்ஸ் நான் ஒன்கிட்டையும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ரோட் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு மூவிங் டிராஃபிக் தான். E11 நல்ல டிராஃபிக்கில் இருக்குது. அதுலேயும் அல்கியாதா மெட்ரோக்கு முன்னாடி ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. தேரா கிளாக் டார்கிட்டையும் நல்ல டிராஃபிக் இருக்குது. ஸோ இது போக எங்கெல்லாம் இது போக ஓகே, மற்ற இடம்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ எஸ், டிரைவ் சேஃப்.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: கோழி வெட்டக்கோழி இந்த பாட்டு கேட்டுவாங்க பேசலாம். தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா, 89.4 தமிழ் FM, UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
6: பெரிய பெரிய சைக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சைக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக், brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
12: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
0: I'm not taking too much time. Na kalamren time vandirchu. It's 7:58 on the clock and this is your Arjuna Vedas saying tara, bye bye, good night. So neenga naaliki sandhikkum vara enna pannalana Arjuna Vedas angra Instagram page follow pannunga and 89.4 tamil if mudiya ella social media pages ye follow pannunga. Iniki videos potrukku, so andha video ko like pannunga. Adu mattum illama 89.4 tamil fm app moolamaga neenga engla eppume engirundhu venalo kekka mudiyum. App neenga download pannradhukku app store play store irukku, so download pannunga. And now ungala naali sandhikiran. Until then, take care, tara. Next on Buddha Nan Priya, tata.
12: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigal. Inaugural offer a May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கு 2026 ஈத் அல் அதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே 26 செவ்வாய்க்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை ஊதியத்துடன் கூடிய 4 விடுமுறை வழங்கப்படுவதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதி விடுமுறையாக உள்ள ஊழியர்களுக்கு மொத்தமாக 6 நீண்ட விடுமுறை கிடைக்கும். இதேவேளை அரசு துறை ஊழியர்களுக்கு இந்த பண்டிகையை முன்னிட்டு 5 விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுடன் இணைந்தால் அரசு ஊழியர்கள் மொத்தமாக 9 நீண்ட விடுமுறையை பெறுகின்றனர். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான பணிகள் ஜூன் 1 மீளத் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் துறை நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் ஊதியத்தையும் அடுத்த மாதம் முதல் நாளிலேயே கட்டாயமாக வழங்க வேண்டும் என்ற விதியை ஐக்கிய அரபு அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விதி 2026 ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகின்றது. இந்த நடவடிக்கை ஊதிய பாதுகாப்பையும் தொழிலாளர் விதிமுறை பின்பற்றுதலையும் வலுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளது. முந்தைய மாதத்திற்கான சம்பளம் அங்கீகரிக்கப்பட்ட WPS எனப்படும் ஊதிய பாதுகாப்பு கட்டமைப்பு அல்லது அமைச்சகம் அனுமதித்த பிற கட்டண முறைகள் வழியாக மட்டுமே மாற்றப்பட வேண்டும். குறித்த தேதிக்கு பிறகு சம்பளம் வழங்கப்பட்டால் அது தாமதமான கட்டணம் என கருதப்படும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே நடந்த தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளும் எகிப்தும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் நேற்று 3 தாக்கியதாகவும் அவற்றில் 2 இடைமறிக்கப்பட்டதாகவும் 3வது பராக்கா ஆலைக்கு அருகிலுள்ள ஜெனரேட்டரை தாக்கியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் பல நாடுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் ஜோர்தான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. அமீரகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அந்நாடு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒற்றுமை மற்றும் ஆதரவை ஓமன் வெளிப்படுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்க புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் நடைமுறையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதுடன் அதன் வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கவும் விரும்புகின்றது. அந்த அமைப்பிற்கு பெர்சியன் கல்ஃப் ஸ்ட்ரெய்ட் அத்தாரிட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது. தங்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் PGSA அமைப்பு ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் செயற்பாடுகள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து நேரடி தகவல்களை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கூறியுள்ளார். போரை நிறுத்துவதற்கான ஈரானின் திருத்தப்பட்ட புதிய முன்மொழிவு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியில் இருந்து விலகியுள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா உள்ளம் நோகுதையா என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுவதாக ஆங்கில நாளிதழ்கள் பரிகசிப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். MGR கட்டிக்காத்த இயக்கத்துக்கு இந்த கதியா என்று அவர் வேதனை தெரிவித்தார். தலைவர்களின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த இயக்கத்திற்கு என் அனுபவம் பயன்பட வேண்டும் என்று சுயநலமின்றி தொடர்ந்து பணியாற்றி வந்தேன் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்தேன் என்று கூறியுள்ளார். அறிக்கையை வெளியிட்டதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செம்மலை மனவருத்தத்தோடு செய்தியாளர்களை சந்திக்கின்றேன் என்றார். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டன என்றும் கூறினார். கட்சி பலவீனமாகிக் கொண்டே போகின்றது. அதை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இன்று கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் உள்ள பிரச்சினை என்னவென்று சொன்னால், நிர்வாகிகளுக்கிடையே இருக்கின்ற ஈகோதான். அது வேகத்தடை போல கட்சியின் வளர்ச்சியை தடுக்கின்றது. தேர்தலில் கட்சியின் தோல்விக்கு பொதுச் செயலாளர் பழனிசாமி காரணம் என்ற குற்றச்சாட்டை ஏற்க மாட்டேன் என்று தெரிவித்த அவர், எஸ்பி வேலுமணியின் பின்னால் பாஜக இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டையும் ஏற்க மாட்டேன் என்று கூறினார். திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடனும் பேரம் பேசவில்லை என்றும் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இரண்டு இடங்களை வைத்துக் கொண்டு யாருடனும் பேரம் பேசும் அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கவே தாவேக்காவுக்கு ஆதரவளித்தோம், ஆட்சியில் இடம்பெற மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த திருமாவளவன், தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவர் ஒருவர் முதல்வராவது எளிதல்ல என்றார். தம்மை முதல்வராக்க திமுக அதிமுக தரப்பில் இருந்து எவரும் அணுகவில்லை என்றும் கூறினார். தாவேக்கா பாஜக ஆதரவு கட்சி என்று விமர்சித்துள்ளேன், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்கள் மூலம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளதாக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறு பிள்ளைகளை வைத்து பரப்புரை செய்து அவர்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ளனர் என்று அவர் விமர்சித்துள்ளார். வாக்காளர்களை சந்திக்காமல், முகவர்களை நியமிக்காமல் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறினார். வெற்றி தோல்வி திமுகவினருக்கு சகஜம் என்று தெரிவித்த மு க ஸ்டாலின், சோகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் இப்போதும் ஆட்சியில் இருப்பது நாம் தான் என்றார். நாம் அனைத்து பணிகளையும் செய்து தோற்றோம், அவர்கள் எந்த பணியும் செய்யாமல் வெற்றி பெற்றனர் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.
4: இந்திய செய்திகள்.
3: கேரள முதலமைச்சராக வி டி சதீசன் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். வி டி சதீசனுக்கு கேரள ஆளுநர் ஆர்லிக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரள முதல்வர் வி டி சதீசனுடன் 20 புதிய அமைச்சர்களும் பதவியேற்றனர். கேரளத்தில் எதிர்வரும் ஜூன் 15 தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கேரள முதல்வராக பதவியேற்றுள்ள வி டி சதீசன் ஜூன் 15 தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். முதல்வரான பிறகு அவர் இதற்கான கோப்பில் முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வி டி சதீசன் இன்று முதல்வராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஜூன் 1 தேதி முதல் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்க மாநில மந்திரி சபையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மந்திரி அக்னிபித்ரா பால் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ள பெண்களும், வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்ப்பதற்காக தீர்ப்பாயங்களை அணுகியுள்ள பெண்களும் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் நிதியுதவியை பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள், அதனுடன் இணைந்த சட்டப்பூர்வ குடிமை அமைப்புகள், கல்வி வாரியங்கள் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக 7வது மாநில ஊதிய குழுவை அமைக்கவும் மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மத அடிப்படையில் குழுக்களுக்கு வழங்கப்படும் அரசு உதவியை ஜூன் மாதம் முதல் நிறுத்த மந்திரி சபை முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்போதுள்ள மாநில இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலையும் அரசு ரத்து செய்துள்ளதுடன் இடஒதுக்கீட்டு தகுதியை தீர்மானிக்க ஒரு விசாரணை குழுவையும் அமைக்கும் என்று அக்னிபித்ரா பால் தெரிவித்தார்.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 2026 ஆண்டிற்காக 5% பொருளாதார வளர்ச்சி வேகம் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் மார்ச் மாதத்தின் பின்னர் உலகளாவிய பொருளாதார நிலவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அந்த இலக்கு குறித்து துல்லியமான கணிப்பொன்றை மேற்கொள்வது கடினமாக உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை ஏற்படுவதற்கு முன்னர் 2026 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 5% மட்டத்தில் காணப்படும் என கணிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஸ்திரமற்ற தன்மை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை திட்டவட்டமாக கூறுவது கடினமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்கம் சுமார் 3 முடிவுக்கு வந்து அதன் பின்னர் நிலைமை வழமைக்கு திரும்பினால் பொருளாதார வளர்ச்சி 5% விட சற்று குறையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பத்திரமா வீட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டுருப்பீங்க? ஆல் குட் தானே? சூப்பருங்க, நம்மளும் வந்தாச்சு. உங்களுக்கு வந்து மண்டே முடிய போகுது, எனக்கு இப்போ தான் மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இப்போ தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எனிவேஸ், அண்ட் இப்போ அடுத்து யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சு போச்சு, இல்ல மீண்டும் மீண்டும் கேட்க தோணுதே அப்படின்னா நம்ம சொல்றதுல தப்பே கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த பிஸியான டைமில் வந்து இந்த ஹாலிடேஸ் எப்போ வரும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இப்போ முன்னாடி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, அதுக்கப்புறமே இல்லை பப்ளிக் செக்டருக்கெலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்போ வந்து ஈத் அல்லாத ஹாலிடேஸ் அப்படின்றத அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஸோ மே 26th to 29th வரைக்கும் விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. June 1 முதல் நம்ம மீண்டும் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்றத நம்ம யாரும் தவறக்கூடாது. பிகாஸ் நமக்கு வேலைனா ரொம்ப முக்கியம், அது மேலே கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஓகே, அண்ட்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இப்போ அடுத்து திருமலை படத்துலேருந்து ஒரு பாட்டு எஸ்பிபி சார் அண்ட் சுஜாதாமோட வாய்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. இந்த பாட்டில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று வரும், அதாவது விஜய் அவர்கள் வந்து அவரோட கால் அப்படியே கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே அவரோட காதோட ஷார்ட் வந்து க்ளோஸ் வைப்பாங்க. இந்த சீன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த முன்னாடி சன் மியூசிக்லலாம் அந்த பாட்டெல்லாம் போட்டுட்ருக்கும் போது வெயிட் பண்ணி அந்த சீன் எப்போ வரும் அப்படின்றத காத்திருந்து பார்த்த ரசித்த காலங்கள்லாம் வந்திருக்கு. திடீர்னு அந்த பாட்டை பார்க்கும்போது உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்காக ஒரு படத்துக்கு போய் மறுபடியும் பார்க்குறது, ஒரு பாட்டை அந்த ஒரு குறிப்பிட்ட சீனுக்காக அந்த பாட்டை எவ்வளோ தடவைனாலும் ரிப்பீட்டடாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல. மேபி நீங்கள் கூட இருப்பீங்களா? இருக்கும். இப்பாடுது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எஸ் திருமலை படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன், நீங்களும் கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே, 800-894-0 அந்த நம்பருக்கு முன்னாடியே கால் பண்ணி க்வெஸ்சன் என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது, நானே சொல்லுவேன். சரியா, உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமும் நான் கொடுப்பேன், நம்ம பேசலாம்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கணும். நம்ம எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய, நீங்க நான் அதோ போறாரு அவரு, எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன். அப்படி உங்க மனசுக்கு எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னா, யோசிக்காம பட்டுன்னு கால் பண்றீங்க, இதான் நம்ம டீலிங். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்காத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க? வெளியில் வந்துட்டீங்க, ஓகே, பட் அங்கேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும்ல, அப்போ தான் உங்களோட ஸ்டோரி அப்படியே டைட்டில் கார்டெலாம் போட்டு ஆரம்பிக்கும்ல. எப்படி நடந்தது? சிம்பிளாக சொல்லணும்னா தான், என்னென்னா உங்கள் வேல்யூவை புரிஞ்சிக்காத இடத்துல இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க. நிறைய பேர் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, லைக் அவங்களோட உயிரே கொடுத்துருப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலியில், ஒர்க்கில், எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன். பட் ரிட்டன் அதில் வந்து 1% கூட வந்து இல்லையே, நம்ம அவ்வளோ ஒர்த் இல்லாமல் போயிட்டோமா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட்டில் வந்து உடஞ்சி யோசிச்சு ஒரு சைலண்ட் ஜோனுக்கு வந்து போயிடுவாங்க. அந்த சைலண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு நாள் அப்படியே வயலண்ட்டாக மாறின மாதிரி ஒரு விடிச்சு வேற ஒரு பர்சனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கல்ல, அப்படி நீங்கள் கண்டிப்பாக ஆயிருப்பீங்க இல்லையா? ஸோ கால் பண்ணுங்க, எப்படி என்ன ஒரு விஷயம் வந்து உங்களை மாற்றுச்சு, அண்ட் ஃபைனலி நீங்கள் அதில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, குட் ஈவினிங். ஹலோ, அப்படி சொல்லும்போது அப்படியே கட் பண்ணிடுவாங்க. என்னது, நமக்கு கால் கிடச்சிருச்சா, அப்போ கட் பண்ணிடுவோம் அப்படின்னு இல்லை. ஸோ எனிவேஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் கூட, பட் அதோட பெயின் இல்லை, அது ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ரிலேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். 800-8940 இந்த நம்பருக்கு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன். இந்த பாட்டு வருது, அதை கேட்டுட்டு அப்படியே யோசிங்க பாஸ், யோசிங்க, யோசிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, ராஜா சார் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரெஷ்ஷான பாட்டும் வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன், திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்காக வந்து நான் க்வெஸ்சன் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை வந்து ஃபேமிலியிலையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ உங்களோட உயிரையே கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருப்போம் பர்ஃபெக்டாக. பட் ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்னடா அது, நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம் பட் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுறாங்களே. இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி கூட வந்து ஒரு டைலாக் வந்து, ஐ மீன் டைலாக் கிடையாது, அது அது ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொன்னார். அவ்வளோ பெயினோட வந்து சொன்னார், இருக்கும்போது பார்த்துக்கு தெரியலனா இல்லாத போது அமைதியாக இருக்கணும். அவர் வேறு மாதிரி சொன்னார், நான் கொஞ்சம் அது ரீசெண்டாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் தான் வந்து புரியும் தெரியுமா, சில பேருக்கு இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமை ஸோ அண்ட் ஸோ அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. போனதுக்கப்புறம் சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம உடனே வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படி வெளியில் வருவோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவ்வளோ அடி வாங்கியிருப்போம், அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கும். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு ஒரு 10 தடவை, ஒரு 100 தடவை, ஏன் 100,000 தடவை கூட வந்து விட்டு கொடுத்துருப்போம். பரவாயில்ல இதுதான் கடைசி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் மறுபடியும் மறுபடியும் ஒரு பர்சன் வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வெளியில் வந்துடும் இல்லையா. ஸோ அப்படி எந்த ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க, வந்ததுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து லைஃப் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சில பேர் இந்த சைலண்ட் ஜோனுக்கு போனதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்ட்ராங்கான போல்டான முடிவுலாம் வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், பழசெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், வாட் எவர், புதுசாக நம்ம மாறணும், ஒரு நியூ பர்சனாக மாறணும், ஒரு புது புக் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பழசெல்லாம் போனது போட்டோம், புதுசாக ஒன்று ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும் இல்லையா. அது எது கனெக்டடாக வேணால் இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எது கனெக்டடாக வேணாலும் இருக்கலாம், என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அண்ட் நம்ம கூட பேச போகிற காலர் யார், இங்கேருந்து பேசுகிறீங்க, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: சரி, நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிடுறேன், இது வேற யாருக்கு கொடுங்க, நீங்க சத்தியமா எனக்கு பதில் தெரியல.
0: ஐயோ சரி, ஓகேங்க ஓகேங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன கேட்க போறீங்க, என்ன மாட்டி விட்டுறாதீங்க.
1: இல்ல இல்ல, இது அடுத்த என்ன சொல்லுவாங்க அந்த ரேடியோல பேசுறவங்க, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்து,
0: அடுத்த லிசனருக்கு அடுத்த உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறலாம். நீங்க வந்து கால் பண்ணீங்களே, எதுக்கு கால் பண்ணீங்க?
1: நான் வந்து சரி
0: நலம் நலம் மாதிரி ஆவல் அடுத்த கோலர் இதுதான், நம்ம மக்கள் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பாசத்தை அப்படி ஒரு சிட்டிகை கொட்டிட்டு போயிடுவாங்க, நமக்கு அது எனர்ஜி பூஸ்டர் ஆயிரும். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம், நான் அலைன்ல இருந்து பேசுறேன்.
0: அலைன்ல இருந்து தங்களின் பெயர் என்ன?
2: பெயர் சொல்ல கொஞ்சம்
0: நோ ப்ராப்ளம். என்னங்க, நான் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறேன், சொன்னீங்கன்னா சந்தோஷம், சொல்லனாலும் சந்தோஷம், சொல்லுங்க.
2: ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி ஒன்னு பகிர்ந்து கொள்ளலாம் கால் பண்ணேன்.
0: ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க.
2: நீங்க தன் வாழ்க்கையில நடந்த ஒரு ஸ்டோரி பத்தி தானே?
0: கண்டிப்பா, அத தான் கேட்டேன்.
2: என்ன, நான் ஒரு கால் வரவும் அது கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் டவுட்டா இருந்தது.
0: ஓகே ஓகே,
2: நான் எதை பாரு சொல்ல பாருன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில நான் ஒரு ஒரு நடந்த ஒரு லவ் விஷயம் உண்டு. நான் ஒரு பிள்ளைய கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா லவ்
0: பண்ணேன்.
2: அப்புறம் ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் தான் அளவுக்கு மீறின பிரச்சனைகள். அப்படி இருந்து நாங்க ரெண்டு பேரும் உறுதியாவே இருந்தோம், குடும்பத்தினோட சந்த விருப்பத்தோட ரெண்டு பேரும் ஒன்று கல்யாணம் கட்டணும் சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் அது கை கூட இல்ல. அவங்க அந்த பிள்ளையோட அப்பா அம்மா தற்கொலை முயற்சிக்கு சென்றதுக்கு அப்புறம் அந்த புள்ள அந்த அவங்க பார்த்த பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் சம்மந்தம் தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைய கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் கேள்விப்பட்ட அப்புறம் அந்த பிள்ளைய விட்டு அந்த பிரச்சனை விட்டு நான் ஒதுங்கிட்டேன்.
0: ஓகே ஓகே.
2: அதுக்கப்புறம் எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் துபாய்க்கு வரக்கூடிய விசா கிடைச்சது. அதுக்கப்புறம் விசா டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை சந்திச்சு மன்னிப்பு கேட்டேன். அப்போ நான் வரதுன்னு தெரிஞ்சு அந்த அந்த டைம்ல அந்த பிள்ளைக்கு ஒரு பையன் ஒன்று கிடைச்சிருந்தது.
0: ஓகே,
2: அந்த பையனை எனக்கு முன்னுக்கு கொண்டு வச்சுட்டு எனக்கு முன்னுக்கு வராம அந்த புள்ள பேத்துருச்சு.
0: ஓகே,
2: அதுக்கப்புறம் நான் அப்பயே நான் அந்த புள்ளைய பாக்கல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் துபாய்க்கு, வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு அந்த புள்ளைய நான் சந்திச்சேன்.
0: ஓகே ஓகே,
2: சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த புள்ள என்கிட்ட நேரடியா வந்து கதைச்சு அந்த புள்ளையோட வாழ்க்கையில லைஃப்ல நடந்த அவ்வளவு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிச்சுது. அந்த சமயத்துல அவங்க அப்பா அம்மா இல்ல இறந்துட்டாங்க, ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் முடிச்சு ரெண்டு புருஷனும் இழந்து பிள்ளையோட தனிக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை சொல்லி போட்டு அப்ப அந்த டைம்ல அந்த பிள்ளைக்கும் பிள்ளைகள் இருக்குது, நான் கல்யாணம் முடிச்சு எனக்கும் மூணு மகள் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளையோட வேதனை அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டது, எனக்கு என்னைய நீங்க கல்யாணம் முடிச்சுக்கொள்றீங்களான்னு கேட்டது. எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு வார்த்தையே வரல.
0: ஓகே,
2: அப்படி எனக்கு ரெண்டு கண்ணு கலங்கி நான் அப்படி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ள சொல்லிச்சு பயந்துட்டீங்களா, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன்னு
0: சொல்லிச்சு.
2: அப்போ அந்த எனக்கு விளங்கிச்சு அந்த புள்ள கேட்டது விளையாட்டுக்கு இல்ல, அந்த உள்ள அந்த பிள்ளையோட உள்ளத்துல உள்ள இதேதான் கேட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல பதில் கொடுக்கிற இதுல நான் இல்ல. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அந்த பிள்ளைய சந்திக்கவும் இல்லை, நான் பேசவும் இல்லை. டெலிபோன் நம்பர் தந்தது, இனி என்னோட வாழ்க்கையில எனக்கு பிள்ளைங்களை இருக்குது, இனி அதை பேச இல்லாது தொடர
0: இயலாதுன்னு.
2: நாங்க அந்த அளவுக்கு உறுதியா இருந்தோம், ஆனா குடும்பம் எங்களை சேர்த்து வைக்கல.
0: புரியுது,
2: அந்த புள்ள அந்த கேட்ட வார்த்தை இப்போ என் உள்ளத்துல அந்த குத்திக்கிட்டே இருக்குது.
0: என்ன பண்றது இந்த லைஃப்ல, நம்மள அப்படிதான் பயங்கரமா வந்து சோதிச்சு பாக்கும். பட் அந்த சோதனையில வந்து நீங்க மறுபடியும்
2: இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினதுல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, டேக் கேர். ஸோ ஒருத்தரோட லைஃப்லயும் ஒவ்வொரு ஸ்டோரி. நான் சொன்னேன் இந்த அப்ராட் லைஃப் வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து மாறும். அந்த ஏன் சில பேர் அந்த அப்ராடை நோக்கி போகிறோம் வரோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். ஃபினான்ஷியலி சில பேருக்கு ரீசன் இருக்கும், சில பேர் வந்து எனக்கு ஃபேமிலி மேலே அளவுக்கு அதிகமாக அன்பை காமிச்சு எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, அவங்க வந்து என்னோட பாசத்தை கொஞ்சம் ஃபீல் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக சில பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி பேசலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அன்பே சிவம் படத்துல வந்துட்டு இருக்கு, விஜயபிரகாஷோட வாய்ஸ்ல 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ரிலிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கரமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
8: மறந்துட்டேன்.
6: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
9: நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
10: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் ஓன்லி.
11: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தட்டமிட்டுக்காக ரேஷ்மா வந்து ஒரு பாட்டு, ரேஷ்மா தானே, ரேஷ்மா வந்து அம்பிகா பதிவு படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பாட்டை நான் வந்து டக்குன்னு பிளே பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஓகேவா, டைம் இல்லை, அதனால நான் பாட்டு உடனே பிளே பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
12: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
13: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், திடீர்னு ரேடியோ டியூன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு அப்படியே ஹிட் ஆச்சு, ரிலேட் ஆச்சுன்னா பட்டுன கால் பண்ணிடுங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. ஐ ரிப்பீட், 800-8940. என்னன்னா, ஒரு ஸ்டோரி, நம்மளோட ஸ்டோரி தான். ஒரு ஸ்டோரி முடிஞ்ச உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு, லைஃபே முடிஞ்சு, ஓவர் டன், கத்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு புது ஸ்டோரி, அப்படியே புது சாப்டர் ஒன்று ஆரம்பிக்கும்ல. அது ஒரு விதமா ஒரு பியூட்டிஃபுல்லா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும்ல. நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், சீரியஸ்லி அவ்வளவுதான் முடிஞ்சு, நம்ம சாப்டரே க்ளோஸ் அப்படின்னு நினைக்கும் போது அந்த புதுசா ஒரு செடியில ஒரு புது மலர் பூக்கிற மாதிரி நம்ம லைஃப்லயும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும்ல. அப்படி உங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி அது ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா விஷயங்களா இருக்கலாம், லவ், மேரேஜ், வாட் எவர். கால் பண்ணுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ஹாய்.
1: ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ?
0: ஐ அம் குட், தேங்க் யூ. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சரவணன் பேசுறேன்.
0: சரவணன், நல்லா இருக்கீங்களா சரவணன்? உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: எனக்கு
0: ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறதுல. சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் சரவணன், என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க? என்ன எண்டாக போச்சு, என்ன வந்து ஸ்டார்ட் ஆச்சு?
1: பதினோரு
0: வருஷம் ஓகே.
1: நான் ஒண்ணுமே இல்ல. திரும்பி பாக்கும்போது பின்னாடி வீட்டுக்குள்ள.
0: சரி சரி.
1: ஊர்ல.
0: ஆனா
1: அப்ப அது வந்து திரும்ப ஊர்ல பேசும்போது
0: ஓகே.
1: நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க.
0: ம். ஹலோ.
1: ஹலோ.
0: புரியுது. சில பேருக்கு மணி, சில பேருக்கு நிம்மதி, வாட்எவர், எது வேணா எடுத்துக்கலாம். ஆமா,
1: ஒண்ணுமே இல்ல, நீ வெளில போட என்ன பண்ண முடியும்?
0: ஐயோ, ஐம் சாரி சரவணன், என்னாச்சு?
1: இல்ல எல்லாரும் தெரியும்.
0: ஏங்க, உங்க ஸ்டோரி நீங்க சொல்றீங்கன்னா நான் கேட்க ரெடியா இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நானு
1: என்னோட லைஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% ஆளுங்களுக்கு இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: எல்லாருக்கும் இருக்கும். என் லைன் கட்சி நான் ஷேர் பண்றேன்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க.
1: ஒண்ணுமே இல்லாம வந்தோம் இங்க.
0: எல்லாமே நீங்க உருவாக்குனீங்க, நீங்க earn பண்ணி family கொடுத்தீங்க, எல்லாமே okay, எல்லாம் நல்லபடியா போச்சு. திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லன்னு சொல்றீங்க. பட் அந்த gapல I mean என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல இல்லையா? தெரிஞ்சா ஒரு ஆறுதலாவோ இல்ல whatever என்னால என் சைடுல இருந்து சொல்ல முடியும்ல, அதுக்காக கேக்குறேன். இல்ல சொல்ல விருப்பம் இல்லன்னா அதுவும் okay, ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
1: இல்ல, அந்த gapல காரணம் அப்பா அம்மா அப்பா தானே.
0: Okay okay, அம்மா அப்பா. சரி சரி.
1: ஒரு மூணு பிள்ளைங்க இருக்கும். அப்படின போது
0: நீங்க கடைசியா நீங்க மூத்தவரா?
1: நடுவுல.
0: நடுவுல. ஓகே ஓகே.
1: மேலையும் கேக்கணும், கேள்வி கிளியும் கேக்கணும். என்ன பண்ணி கேள்வி கேட்கக்கூடாது.
0: சரி ஓகே.
1: அதே மாதிரி அதே அப்பா அம்மா பெத்தவங்க.
0: ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க இன்னமும் அவங்கள அதிகமா நேசிங்க. உங்களுக்கு என் மேல கோவம் வரும், உங்க பேரண்ட்ஸே வந்து நீங்க ரொம்ப நேசிங்க. இப்ப நீங்க ரொம்ப நேசிங்க, சீரியஸ்லி நான் சொல்றேன். நீங்க மனசுக்குள்ள திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு எதுவுமே பண்ண வேணாம் சரவணன், சீரியஸ்லி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் அவங்க நம்மள பார்க்க வேணாம், நம்ம மேல பாசம் காமிக்க வேணாம், உங்களோட குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூட வேண்டாம். பட் ஸ்டில் நீங்க வந்து என்ன, நீங்க வந்து என்ன வெறுத்தாலும் கூட என்னோட அன்பு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும்னு நீங்க பண்ண வேண்டிய கடமையை நீங்க பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சுல அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வருவேன். ஓகேவா? ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்க?
1: பணம் மட்டும் வாழ்க்கையில முக்கியம் இல்ல.
0: கண்டிப்பா பணம் முக்கியம் கிடையாது, பட் உங்களுக்கு தேவையானதை பணமா இருந்துச்சுன்னா அதை நீங்க கொடுத்துருங்க. ரிட்டர்ன் நீங்க எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அன்பு அதுவா கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு கிடைக்கணும் நான் ப்ரே பண்றேன். உங்களோட பாசத்தை மட்டும் எனக்குமே நீங்க குடுங்க அப்படின்றது என்னோட ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொல்ல வர விஷயம்
1: அவ்வளவுதான்.
0: ஓகே, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, பட் நான் சொன்னது மட்டும் நீங்க நல்லா டீப் திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு அது எதுவுமே வேண்டாம், நீங்க எனக்கு எது யாருமே பார்க்க வேணாம், பட் ஸ்டில் நான் உங்களை வந்து எப்பவுமே அந்த பாசம் வந்து குறையவே குறையாது, நான் கிரேட்ஃபுல்லா இருப்பேன் லைஃப்ல அப்படின்றது மட்டும் நீங்க காமிங்க உங்களுக்கு. ஓகே, மேபி நம்ம உங்களை விட நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கலாம் எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் நான் சொல்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது என்னோட எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன். ஓகே, ஹலோ, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, பை பை பை. உங்களை ஏதாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிக்கவும். ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ, பை பை பை பை. ஸோ அது கொஞ்சம் லாங் காலாக வந்து போச்சு, பட் அதுக்கு பின்னாடி நான் சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு டீப் ரீசன் ஒன்று இருக்குது, பட் அது என்ன அப்படின்றது என்னால் இப்போ சொல்ல முடியல, டைம் இல்லை அப்படின்ற ஒரு காரணம் கூட இருக்குது, பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நன்றி. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலன்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
3: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
3: அப்படிலாம் இல்ல.
5: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
5: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
5: பிராவோ நிவேதாவோட தனர தனர
7: தி ஈவினிங் கரெக்ட்
5: கேளுங்க.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer on May 31st. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லுனா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்லேயே வந்து நிறைய பார்ஷியாலிட்டி நடக்கும். என்னை விட என்னோட தம்பி 8 இயர்ஸ் சின்ன பையனை சொல்லியிருக்கேன் இல்லையா. அவன் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் தான் குயின் எங்கள் வீட்டில். நான் கேட்டது தான் அப்புறம் நான் என்னது எனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தேன். ஒரு பாயிண்டில் என்னாச்சுன்னா, அவன் வந்ததுக்கப்புறம் அவனை தான் பயங்கரமாக தாங்குன்னு தாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்ஷியாலிட்டியெல்லாம் நடந்தது. அண்ட் லேட்டரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இட்ஸ் ஓகே, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம தம்பி தானே அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் அது வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதுக்கு நடுவில் நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன் தான், ரொம்ப அழுதேன் தான், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கோச்சுக்கிட்டேன் தான். இட்ஸ் ஓகே. பட் ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அவங்க நம்மளை ஹர்ட் கூட பண்ணிட்டு போட்டோம், பட் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வரதுக்கு எனக்கு நிறைய வருஷம் ஆச்சு, நிறைய டைம் எடுத்தது. அண்ட் நம்ம கூட பேச போகிற காலர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உம்மன் கோயிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் என்ன?
1: மறந்துட்டேன்
0: வந்து சிரிச்சுட்டு போறீங்க பாத்தீங்களா. சொல்லுங்க முகமது அலி, என்ன ஷேர் பண்ண போறீங்க நீங்க?
1: என்ன
0: ப்ரோக்ராம்?
1: குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை வெளியே வந்தாச்சு,
0: எல்லாமே
1: சொன்னீங்க
0: நீங்க.
1: எனக்கு
0: வந்து நீங்க ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க சரியா, எப்படி வந்த லைஃப்ல ப்ராப்ளம் நீங்க சொல்லி
1: கொடுக்குறீங்க.
0: முகமது அலி, டாடா டாடா, பாய் பாய், குட் நைட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்து அவங்க அவங்க பேசினாலே போதும், மைண்ட் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடும் தெரியுமா. ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களோட பேர்?
2: என் பேர் உங்களுக்கு நல்லா தெரியுமே.
0: தெரியாதே, நான் ஜோசியம் பாக்குறேனா இல்ல வந்து வெத்தலையில பயம் போட்டு பாக்குறேனா எனக்கு தெரியாதே. சொல்லுங்க
2: கார்த்திக்.
0: சொல்லுங்க கார்த்திக், என்ன நீங்க அதிசயமா ஆன்லைன்ல வந்திருக்கீங்க? எப்பயும் ஆஃபர்ல தானே வருவீங்க?
2: இல்ல நீங்க வந்து

0: திடீர்னு ஓகே நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஆஃபர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா?
1: சரி ஓகே
0: ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. ஸோ இப்போ அடுத்து ஒரு பாட்டு வருது, நல்ல பாட்டு கேட்டு வந்துருங்க. எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரங்களில் ஏதோ ஒன்று தொலைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. சில பேருக்கு வந்து இந்த லவ்ல ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு ஒர்க்ல ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போது மனசு வந்து ஒன்று யோசிக்கும் தெரியுமா, டீஃபால்ட்டாக ஒரு விஷயம், கண்டிப்பாக எவ்வளோ பாசிட்டிவான தாட்ஸ் மைண்டுக்குள்ளே வந்தாலும் இவன் மட்டும் நடுவில் வந்துடுவான், ஏன் லைஃப் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம வந்து அவ்வளோ வர்த் இல்லையா, ஒருவேளை நமக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டோமா, லவ் வந்து நமக்கு காமிக்க தெரியல அப்படின்ற மாதிரி ஒர்க்லேயும் லவ்லையும் மாற்றி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி யார்கிட்டயாவது புலம்பி தீர்த்துட்ருப்போம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துச்சு, ஒருவேளை பிரேக்கப் வரைக்கும் போச்சு அப்படின்னா லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. காலங்காலமாக சொல்லிகிட்ருக்க ஒரு விஷயம், அதே மாதிரி தான் ஒர்க்லேயுமே. ஒர்க் வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு அதோட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் நம்ம கைக்கு தேடி வரும், அதுதான் உண்மை. அதுக்காக ஃப்யூச்சரே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. சில நேரங்களில் மனசு உடஞ்சி போச்சு அப்படின்றதுக்காக சட்டுப்புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டு நான் ஊர் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறவங்களும் சில பேர் இருக்காங்க. இல்லை எனக்கு லைஃபே போதும் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவெடுக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஒன் திங், நம்ம அப்படியே இந்த இதான் இந்த முட்டுச்சந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே நிற்கலை. நம்ம நிறைய அந்த வேர்ல்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது, எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சே என்னடா நம்ம இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்மளே நினைப்போம் தெரியுமா. ஸோ இந்த ட்ரெயினுக்கு அது மாதிரி தான், இப்போ ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது இல்லை, அடுத்த ட்ரெயின் வரும், நம்ம ஜம்முன்னு ஏறி போக போகிறோம். லவ்வும் அதே மாதிரி தான், ஜாபும் அதே மாதிரி தான் அப்படின்றத நம்ம அன்னைக்கு ரியலைஸ் பண்ண போகிறோம் இல்லையா. சில பேர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியுமா, சில பேர் மட்டும்தான் பதட்டப்படுவாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் கதை கூட ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். சாரி மைக்கில் அடிச்சிட்டேன். இனி பாடுறது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: Damn it!
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நான் ஒரு குட்டி ட்ரெயின் கதை சொல்றேன்னு சொன்னேன்ல, இது மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்காக இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப், அது சில பேருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக டச்வுட் நல்லபடியாக போயிட்டுருக்கோம், அது நல்லபடியாக தான் போகணும். அண்ட் சில பேரை பார்த்துச்சே, நான் வந்து யதார்த்தமாக உனக்கு கல்யாணம் பண்ணேன், ஆனால் இவ்வளோ இவ்வளோ நல்லா பார்த்துப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி மெய் சிலுக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ வாக்குறுதி கொடுத்தானே, படுப்பாவி அதில் ஒன்று கூட நமக்கு நிறைவேற்ற மாட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் சில பேர் இருப்பாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் மாட்டிக்கிட்டு, ஆக்சுவலி டாக்ஸிக்னா இப்போ வந்து அச்சனை தும்னா கூட டாக்ஸிக்னு சொல்கிறாங்க, அதை நான் மீன் பண்ணவே கிடையாது. சீரியஸாகவே இப்போது நிறைய பேருக்கு வந்து நடக்குது. சில பேர் ஓப்பனாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, சில பேர் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து அழலாம் கூடாது, அது வந்து சாதாரணம் தான். பட் இந்த ரொம்ப ஃபிசிக்கலி மென்டலி ஹராஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி சில பேர்லாம் வந்து இருப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் மீன் பண்ணுறது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுமை அப்படின்றது ஒரு அளவு இருக்குது, அதுக்கு மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் மனுஷங்க தானே இல்லையா, அதில் ஆண் என்ன பெண் என்ன. அப்போது இந்த ட்ரெயின் கதை அங்கே தான் இப்போ அதை கனெக்ட் பண்ணுறேன் நான். ஒரு ட்ரெயினில் ஏறி போயிட்டே இருக்காங்களாம் ஒருத்தவங்க, அந்த ட்ரெயினை வந்து தப்பான ரூட்டில் வந்து போயிட்டுருக்கு, மேபி இவங்க தப்பாக ஏறியிருக்கலாம், போயிட்டே இருக்கு. அடுத்த ஸ்டேஷன் வந்தோன்னே இறங்கணுமா, இல்லை வந்து அதிக ப்ரைஸ் கொடுத்து நான் அந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக தப்பான ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ட்ராவல் பண்ணுவோமா? அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவோம் தானே. இது மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம், இல்லை லவ் அப்படின்னு எடுத்துட்டா கூட, இத்தனை வருஷம் நான் லவ் பண்ணினேன், கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் அந்த கல்யாணத்தை கூட பயங்கரமாக செலவு பண்ணி ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து பண்ணாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சகிச்சுக்கிட்டு பிடிக்கலனா கூட அந்த லைஃப்லேயோ அந்த ரிலேஷன்ஷிப்லேயோ நம்ம இருப்போமா? நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? யா, இது வந்து நான் சொன்ன மாதிரி சில்லி ரீசனுக்காகலாம் எடுக்கிற ஒரு இது கிடையாது, ரொம்ப சீரியஸாக ரொம்ப யோசித்து அலசி ஆராய்ஞ்சு எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு இல்லையா. ஸோ அந்த ட்ரெயின் டிக்கெட் அது எப்போ வேணாலும் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எத்தனை டிக்கெட் வேணாலும் என்னால் ஃப்யூச்சரில் வாங்க முடியும், ஆனால் அந்த டைம் வரவே வராது இல்லையா. ஸோ அது சம்திங் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமோ அப்படின்னு நம்ம அடிக்கடி கொஞ்சம் யோசித்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போது அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Here we go.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Medicine Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree-ய secure பண்ணுங்க.
2: நீங்க எப்படி? ரொம்ப கோபக்காரங்களா? கோவம் வந்துனா படப்படப்படான பட்டாசு மாதிரி வெடிச்சிருவீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. ஆமாங்க, சில பேர் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கண்ணா பின்னானு வந்து கத்தி தீத்து ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணி இனிமே உன்னோட சங்காத்தமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணி அது ஃப்ரெண்ட்ஷிப் அதுவும் வாட் எவர் அந்த மாதிரி கொட்டி தீத்துருவாங்க தெரியுமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீனே என்ன வேணான்னு சொல்றது, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டு போட்டுன்னு அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே கமிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவாங்க. ரெஸ்ட், டோன்ட் ரஷ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எவ்ரி திங் கொலாப்ஸ் ஆன உடனே இம்மிடியட்டாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து 99% ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது, கஷ்டம்தான். சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியுமா, இந்த ஹார்ட் பிரேக் வந்த உடனே அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு சட்டன் ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ஜாப் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா இந்த பேனிக்கான ஒரு முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறது. ஏன்? பிகாஸ் இந்த எம்டினஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பயப்படுறோம் இல்லையா. ஆனால் சம்டைம்ஸ் வந்து லைஃப் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம்தான் அந்த கண்ணை மூடி ரெஸ்ட் எடேன். இந்த ஃபோனுக்கெலாம் சார்ஜ் போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம் தெரியுமா, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த ஃபோன் கையிலே இருந்து இன்ஸ்டாகிராமையோ இல்லை வாட்ஸ்அப்பையோ கொஞ்சம் நோண்டி நோண்டி பழக்கமாயிடுச்சு, திடீர்னு அது இல்லாமல் என்ன பண்ணுவோம், கை நடுங்குவோம்ல. அதே மாதிரி தான் லைஃப்பில் சில முடிவெல்லாம் எடுக்கிறோம். நம்மளை எப்பயும் வந்து ஆக்கியூபைடாக வச்சுக்கணும், அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம லோன்லியாக வந்து ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம்ல. ஸோ இந்த ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் வரும் தான், அழுக வரும் தான். பட் அதெல்லாம் கடந்து ஒரு ஜோனுக்கு நம்ம போவோம்ல. சில பேர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேர்ல்டு டூர்லாம் போன அவசியம் கிடையாது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் எங்கேயோ ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி தூங்கி எந்திரிப்பாங்க, பிடிச்ச மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கா, ஓ சூப்பர், ராஜா சார் மியூசிக்கா சூப்பர், இல்லை தமிழ் எஃப்எம் கேட்பாங்களா சூப்பர், வாட் எவர். பட் அந்த ஹீலிங்க்கு வந்து டைம் கொடுக்கணும்ல, ஹீலிங்க்கு சில பேர் டைமே கொடுக்காம வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, போதண்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த புரோக்கன் மைண்ட்லேருந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. ஸோ அந்த யோசிக்க எங்கேயோ நம்ம தவறிடுறோமோ அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் எதுவும் பேடாக நடக்காது. ஒருவேளை அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோம்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1000 தடவை ஒரு 1,00,000 தடவை யோசிக்கிறது தப்பே இல்லை, அந்த டைம் எடுத்துக்கிறத நம்ம எடுத்துப்போம். ஓகே, அது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Okay. 89.4 Tamil FM. FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
0: We'll be back after a short commercial break.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. ஆக்சுவலி ஒரு புது நோட், அந்த புது நோட்டில் எப்படா இந்த ஃபஸ்ட் பேஜ் ரைட் சைட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எப்படா வந்து நமக்கு பிடிச்ச பெனில் வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் இல்லை. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினாலோ இல்லை ஒரு பைக் வாங்கினாலோ இல்லை ஒரு புது ட்ரெஸ் வாங்கினாலோ அதை எப்படா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கை ஒரு மாதிரி துரு துரு துருனே இருக்கும் இல்லையா. எல்லா புது விஷயத்துக்குமே நம்ம ஆசையாசையாக அக்செப்ட் பண்ணுற அந்த மனசு, இந்த நியூ பிகினிங் இருக்குல்ல அதுக்கு மட்டும் ஏன் பயப்படுதுன்னே தெரியல இல்லை. இந்த ரீஸ்டார்ட் பண்ண பயம் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும் எல்லாருக்குமே, உங்களுக்கு இருக்கும் எனக்கும் இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிச்சோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ரீஸ்டார்ட் ஸ்கேரியாக தான் இருக்கும். நியூ ஜாப், நியூ சிட்டி, நியூ பீப்புள், இந்த சிங்கிள் லைஃப்லேருந்து இருக்கிறது, இந்த பிரேக்கப் ஆகிட்டு சிங்கிள் லைஃப்க்கு வந்து புதுசாக வரது, இது எல்லாமே வந்து கஷ்டம்தான். இப்போ திடீர்னு சில பேர் வந்து துபாய்க்கு வந்திருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு அப்ராட்லேருந்து லிசன் பண்ணிருப்பீங்க, புதுசாக வந்திருப்பீங்க. பட் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் சில பேருக்கு, என்னெல்லாம் கற்றுக்கலாம், எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. சிலர் என்னென்னா, ஐயோ நம்மளை யார் சீட் பண்ணிடுவாங்களோ, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பொத்துன்னு விழுந்துருவோமே, ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடுவாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. பட் ஒன் திங், எவ்ரி பியூட்டிஃபுல் திங் எல்லாமே வந்து ஒன்ஸ் நியூ தான் இல்லையா. நம்ம முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போனதாக இருக்கட்டும், முதல் சேலரி வாங்கினதாக இருக்கட்டும், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து புதுசில் தான் ஆரம்பிச்சது அப்படின்றத நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. ஸோ ரீஸ்டார்ட் பனிஷ்மெண்ட் மாதிரி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ரீஸ்டார்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புதுசாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். மேபி லைஃப் சொல்கிறத கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். உங்களோட எந்த சாப்டராக வேணாலும் இருக்கலாம், ஓல்டு சாப்டர் ஒன்ஸ் முடிஞ்சுது, பெட்டர் சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத மட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றது என்னோட சின்ன சின்ன ரெக்வஸ்ட்டு தான் இல்லையா. ஏன்னா எனக்கு அது, நான் டவுனாக இருக்கும்போது நீங்கள் யதார்த்தமாக சொல்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து எப்படி ஒரு மருந்து, என்னோட காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்குமோ, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அதே மாதிரி தான் நீங்கள் மேபி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஆர்ஜே ப்ரியா அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கொஞ்ச நேரத்தில் நான் டாட்டா சொல்ல போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later,
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later,
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Okay, pitik po lang, ma'am. எனக்கு அது மட்டும் என்னால் சும்மா ஏனாதானோ பேசலாமே, ரேடியோ தானே, அப்படிலாம் யாருமே நீங்கள் வந்து பேசவே இல்லை. உங்களோட ஹார்ட் அதை ஓப்பன் பண்ணி பேசி ஆஃபர்லேயும் சில பேர் கால் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, அழுதாங்க, சில சஜஷன்ஸ் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஒரு மாதிரி போச்சு, பட் ஸ்டில் யார்கிட்டையாவது சில விஷயத்தை ஷேர் பண்ணும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ல, அது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் இருக்கட்டும், இல்லை பிரியா இப்படி வந்து நீங்கள் கேட்கலாம், உங்கள் ஷோவில் வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் எப்போ கேட்பீங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்களே, அது கூட என் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட க்ரெடிட் உங்களுக்கு வந்து சேரும், அதையும் நான் வந்து ஷோவில் மென்ஷன் பண்ணியே வந்து உங்கள் சார்பாக நான் வந்து கேட்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கான்டென்ட் நாங்கள் எல்லா ஜாக்ஸுமே வந்து கொடுத்துட்டே இருக்கோம். உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்கள் ஆப், நம்மளோட ஆப் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா காரில் போகும்போதும் சரி, நிறைய பேர் அப்ராட்லேருந்து ஆப்பில் தான் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி யார் வந்து டவுன்லோட் பண்ணலையோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பயும் துணையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத மறுபடியும் டெய்லி நான் பதிவு பண்ணுறேன். அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மன நிம்மதியான ஒரு டே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது நிம்மதியாக தூங்குங்க, சாப்பிடலைன்னா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு. அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஓகே, எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை
1: பை. ஐயா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறியே?
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கு 2026 ஈத் அல் அதா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் May 26 செவ்வாய்க்கிழமை முதல் May 29 வெள்ளிக்கிழமை வரை ஊதியத்துடன் கூடிய 4 விடுமுறை வழங்கப்படுவதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதி விடுமுறையாக உள்ள ஊழியர்களுக்கு மொத்தமாக 6 நீண்ட விடுமுறை கிடைக்கும். இதேவேளை அரசு துறை ஊழியர்களுக்கு இந்த பண்டிகையை முன்னிட்டு 5 விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுடன் இணைந்தால் அரசு ஊழியர்கள் மொத்தமாக 9 நீண்ட விடுமுறையை பெறுகின்றனர். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான பணிகள் June 1 மீளத் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் துறை நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் ஊதியத்தையும் அடுத்த மாதம் முதல் நாளிலேயே கட்டாயமாக வழங்க வேண்டும் என்ற விதியை ஐக்கிய அரபு அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விதி 2026 June 1 முதல் அமலுக்கு வருகின்றது. இந்த நடவடிக்கை ஊதிய பாதுகாப்பையும் தொழிலாளர் விதிமுறை பின்பற்றுதலையும் வலுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளது. முந்தைய மாதத்திற்கான சம்பளம் அங்கீகரிக்கப்பட்ட WPS எனப்படும் ஊதிய பாதுகாப்பு கட்டமைப்பு அல்லது அமைச்சகம் அனுமதித்த பிற கட்டண முறைகள் வழியாக மட்டுமே மாற்றப்பட வேண்டும். குறித்த தேதிக்கு பிறகு சம்பளம் வழங்கப்பட்டால் அது தாமதமான கட்டணம் என கருதப்படும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே நடந்த தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளும் எகிப்தும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் நேற்று 3 தாக்கியதாகவும் அவற்றில் 2 இடைமறிக்கப்பட்டதாகவும் 3வது பராக்கா ஆலைக்கு அருகிலுள்ள ஜெனரேட்டரை தாக்கியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் பல நாடுகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் ஜோர்தான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. அமீரகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அந்நாடு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒற்றுமை மற்றும் ஆதரவை ஓமன் வெளிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்க புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் நடைமுறையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதுடன் அதன் வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கவும் விரும்புகின்றது. அந்த அமைப்பிற்கு பெர்சியன் கல்ஃப் ஸ்ட்ரெய்ட் அத்தாரிட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது. தங்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் PGSA அமைப்பு ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் செயற்பாடுகள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து நேரடி தகவல்களை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் கூறியுள்ளார். போரை நிறுத்துவதற்கான ஈரானின் திருத்தப்பட்ட புதிய முன்மொழிவு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியில் இருந்து விலகியுள்ளார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா உள்ளம் நோகுதையா என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுவதாக ஆங்கில நாளிதழ்கள் பரிகசிப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். MGR கட்டி காத்த இயக்கத்துக்கு இந்த கதியா என்று அவர் வேதனை தெரிவித்தார். தலைவர்களின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த இயக்கத்திற்கு என் அனுபவம் பயன்பட வேண்டும் என்று சுயநலமின்றி தொடர்ந்து பணியாற்றி வந்தேன் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, தடுக்கப்பட்டன. அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. எனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்தேன் என்று கூறியுள்ளார். அறிக்கையை வெளியிட்டதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செம்மலை மன வருத்தத்தோடு செய்தியாளர்களை சந்திக்கின்றேன் என்றார். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் நடக்கும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டன என்றும் கூறினார். கட்சி பலவீனமாகிக் கொண்டே போகின்றது. அதை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இன்று கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் உள்ள பிரச்சினை என்னவென்று சொன்னால், நிர்வாகிகளுக்கிடையே இருக்கின்ற ஈகோதான். அது வேகத்தடை போல கட்சியின் வளர்ச்சியை தடுக்கின்றது. தேர்தலில் கட்சியின் தோல்விக்கு பொதுச் செயலாளர் பழனிசாமி காரணம் என்ற குற்றச்சாட்டை ஏற்க மாட்டேன் என்று தெரிவித்த அவர், எஸ்பி வேலுமணியின் பின்னால் பாஜக இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டையும் ஏற்க மாட்டேன் என்று கூறினார். திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடனும் பேரம் பேசவில்லை என்றும் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்தார். இரண்டு இடங்களை வைத்துக் கொண்டு யாருடனும் பேரம் பேசும் அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கவே தாவிக்காவுக்கு ஆதரவளித்தோம், ஆட்சியில் இடம்பெற மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த திருமாவளவன், தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர் ஒருவர் முதல்வராவது எளிதல்ல என்றார். தம்மை முதல்வராக திமுக அதிமுக தரப்பில் இருந்து எவரும் அணுகவில்லை என்றும் கூறினார். தாவிக்கா பாஜக ஆதரவு கட்சி என்று விமர்சித்துள்ளேன், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்கள் மூலம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளதாக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறு பிள்ளைகளை வைத்து பரப்புரை செய்து அவர்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ளனர் என்று அவர் விமர்சித்துள்ளார். வாக்காளர்களை சந்திக்காமல், முகவர்களை நியமிக்காமல் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறினார். வெற்றி தோல்வி திமுகவினருக்கு சகஜம் என்று தெரிவித்த மு க ஸ்டாலின், சோகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் இப்போதும் ஆட்சியில் இருப்பது நாம் தான் என்றார். நாம் அனைத்து பணிகளையும் செய்து தோற்றோம், அவர்கள் எந்த பணியும் செய்யாமல் வெற்றி பெற்றனர் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள முதலமைச்சராக வி டி சதீசன் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். வி டி சதீசனுக்கு கேரள ஆளுநர் ஆர்லிக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரள முதல்வர் வி டி சதீசனுடன் 20 புதிய அமைச்சர்களும் பதவியேற்றனர். கேரளத்தில் எதிர்வரும் June 15 முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கேரள முதல்வராக பதவியேற்றுள்ள வி டி சதீசன் June 15 முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். முதல்வரான பிறகு அவர் இதற்கான கோப்பில் முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வி டி சதீசன் இன்று முதல்வராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் June 1 முதல் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்க மாநில மந்திரி சபையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மந்திரி அக்னிபித்ரா பால் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துள்ள பெண்களும், வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்ப்பதற்காக தீர்ப்பாயங்களை அணுகியுள்ள பெண்களும் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் நிதியுதவியை பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள், அதனுடன் இணைந்த சட்டப்பூர்வ குடிமை அமைப்புகள், கல்வி வாரியங்கள் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக 7வது மாநில ஊதிய குழுவை அமைக்கவும் மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மத அடிப்படையில் குழுக்களுக்கு வழங்கப்படும் அரசு உதவியை June 1 நிறுத்த மந்திரி சபை முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தற்போதுள்ள மாநில இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலையும் அரசு ரத்து செய்துள்ளதுடன் இடஒதுக்கீட்டு தகுதியை தீர்மானிக்க ஒரு விசாரணை குழுவையும் அமைக்கும் என்று அக்னிபித்ரா பால் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 2026 ஆண்டிற்காக 5% பொருளாதார வளர்ச்சி வேகம் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் மார்ச் மாதத்தின் பின்னர் உலகளாவிய பொருளாதார நிலவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அந்த இலக்கு குறித்து துல்லியமான கணிப்பொன்றை மேற்கொள்வது கடினமாக உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை ஏற்படுவதற்கு முன்னர் 2026 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 5% மட்டத்தில் காணப்படும் என கணிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஸ்திரமற்ற தன்மை காரணமாக எதிர்வரும் சில மாதங்களில் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை திட்டவட்டமாக கூறுவது கடினமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்கம் சுமார் 3 முடிவுக்கு வந்து அதன் பின்னர் நிலைமை வழமைக்கு திரும்பினால் பொருளாதார வளர்ச்சி 5% விட சற்று குறையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: मुझे कैसे बुलाया तुमने?
4: Rolex. Rolex.
5: Sir. Just sir.
6: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா,
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர த ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Inga Nanda King. Na podrathu da paattu. Adha gap chipnu kettu enjoy pannadho. Hukum. Tamil FM ka hukum. Ha ha ha ha ha.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க. 89

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: அக்கா பொண்ணே துக்கா மாறி துக்காராமே அக்கா வாரா உஷார் பக்ரி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம். 89.9

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
5: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
2: எப்போ?

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள்
1: விஷ்வாவுடன்.
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: தாண்டி.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
3: நிவி
1: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer on May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. 89.4 Tamar FM. Namma Radio, Namma Music.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாரா? Ha ha ha!

அது டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. Back now, நானும் US ல கூட அது எஃப்எம்

தாங்க மாட்டேன். கஷ்டமுசா இது கழிச்சாட இவன் லவ்ல.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: தகத்திட்டு தகத்திட்டு தான் தனக்கு தக்கு திகினதான்

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest-free EMI pay பண்ணி, திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world-class education, global career opportunities ஓட, International Medical Degree secure பண்ணுங்க.
2: சு கேசம் உதையே தும்பே. Rolex.
3: Sir! Yes, sir!
4: இதவிட பெஸ்டா entertainment ஒரு FM காட்டிரமிடுக்கு, lifetime settlement ரா!

நற்றிணைகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா சூப்பர்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசு.

0: போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க, ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.